0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்.

0: நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட

0: நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நேற்று இன்று நாளை, நேற்று இன்று நாளை.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: தற்செயலாக வருவதல்ல வெற்றி, தன் செயலால் வருவதே வெற்றி. தற்செயலாக வருவதல்ல வெற்றி, தன் செயலால் வருவதே வெற்றி. வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை பொழுதின் வணக்கம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நான் விஜயபிரியா. என்ன கிளைமேட்டு, என்ன கிளைமேட்டுங்க, அப்படியே ஏற்காட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. காலையில் 5 மணிக்கு எழுந்து வெளியே வந்தால் ஒரே மழை, இப்போ வரைக்கும் விடலை, தூறல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி சண்டே, மழை வேறு ஒரு பக்கம். இந்த மழையில் எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்கலாம் இல்லைங்க, அப்படியே படுத்துட்டு மொபைலில் தான் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, கொற்ற மழையிலையும் கரெக்டாக டைமுக்கு பேப்பர் போடுறவங்க, பால் பேக்கெட் போடுறவங்க, மார்க்கெட் போய் காய்கறிகளை வாங்கிட்டு வருவங்க, கஸ்டமரை கரெக்டான டைமுக்கு பிக்கப் பண்ணணும்னு மழையிலையும் ட்ரைவ் பண்ணுறவங்க, இந்த மழையிலையும் ஓரம் பாறைகளை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு கால்நடைகளை இடத்த மாற்றி கட்டி பால் கறந்து கொண்டு போகிற விவசாயிகள், தள்ளாத வயசுலையும் வேலை செய்கிற பெரியவங்கன்னு எல்லாருமே இந்த காலை வேளையில் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் நாம் என்னடானா மொபைலு நோண்டிகிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையுமே, இவங்க செய்கிற அந்த வேலையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் செய்கிற வேலையெல்லாம் ஒரு வேலையே இல்லைன்னு தோணுங்க. இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்குள்ள அறிய தோணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியா பயன்பாட்டை நாம் குறைக்கணும், ஆக்கப்பூர்வமான செயல்களை நாம் செய்யணும். இதற்காகத்தான் சிங்கப்பூர் நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டூம் ஸ்க்ரோலிங் டிஜிட்டல் அடிமைத்தனத்தில் இருந்து எல்லாரையும் மீட்கிறதுக்காக ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புத்தகங்களை படிங்க, 15 நிமிஷம் புத்தகங்களை வாசிக்கிறவங்களுக்கு பணம் பரிசாக வழங்கப்படும்னு அந்த நாட்டுடைய தேசிய நூலகம் மக்களையும் மாணவர்களையும் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆக எல்லாருமே படிக்கணும், படித்தாதான் மதிப்பு. படிப்பு ஒருவரை நல்வழிப்படுத்தும்.

ஆறாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களையும் வாழ்த்துக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம், இணைந்து இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ,
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன் விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம், என் பெயர் மோனிகா, நான் சேலத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. யாதும் ஊரே யாவரும் கேளிர்.
3: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
5: குடி.
4: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
5: ஆ, கேளு கேளு.
4: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
5: நம்ம யூஸ்க்கு தானே.
4: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
6: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுழுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.

மூடப்பட்ட அறையில் கணினியின் திரையில் கண்களையும் அதிகரிக்கும் அழுத்தத்தில் மனதினையும் தொலைத்துவிட்டு வெளியில் பெருமிதம் பேசிக்கொள்ளும் இந்த நூற்றாண்டின் நவீன கூலிகளில் நானும் ஒருவன். பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கமல் அப்படின்ற ஒரு பேஜில் இந்த கவிதையை நான் படித்தேங்க. நிதர்சனமான ஒரு உண்மை கவிதை அப்படின்னே சொல்லலாம். நேரம் காலை 7:21 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில. இன்று காலை 11:00 அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வர இருக்கிறது. என்ன தலைப்பில் வர இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பயனில்லா பொருளால் கிடைத்த லாபம். நம்ம வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட் பொருட்கள்லாம் வச்சுருப்போம், ஆனால் அதனால் நமக்கு நிறைய லாபம் எல்லாம் கிடச்சிருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றி இன்றைக்கி நீங்கள் பேசலாம். 9787700178 என்ற சோனா வானினுடைய நிலைய எண்ணிற்கு இன்று காலை 11:00. ஒரு ஜாப் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆத்மார்த்தமாக இருக்கணும், மனசுக்கு நிறைவாக இருக்கணும், விரும்பி செய்யக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு நமக்கு பிடிச்ச துறையில் நாம் வேலை செய்யணும். நமக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து படித்தா தான் அந்த துறையில் வேலையும் செய்ய முடியும். ஆனால் நாம் ஏதோ ஒரு படிப்பு, பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி நேம், கிடைக்கிற வேலையை செஞ்சால் இப்போ நான் சொன்ன அந்த கவிதை மாதிரி நவீன கூலிகளாக தான் நாம் இருப்போம். படிக்கும் போதே உங்களுக்கு என்ன வேலைக்கு போக அதிக விரும்புகிறீங்களோ அதற்கான முயற்சிகளையும் படிப்பையும் தேர்ந்தெடுங்க. வெறுப்பு இல்லாமல், சலிப்பு இல்லாமல், சந்தோஷமாக உங்கள் வேலையை செய்யுங்க. இப்போ நம்ம வேலை வாய்ப்பு தகவலை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். மத்திய அரசுடைய எஸ்எஸ்சி தேர்வாணையம் 2536 கிளர்க் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இதற்கான கல்வி தகுதி 12 வகுப்பு, வயது 18 முதல் 27 வரை. 7/10/2026 உங்களுக்கு 18 இருந்திருக்கணும். இணையதள முகவரி ssc.gov.in. விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அக்டோபர் 7. இந்த தேர்வு மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் எல்லாமே இந்த தேர்வு மையமானது இருக்கும். இங்கே தான் தேர்வும் நடத்தப்படும். எப்படி தேர்ச்சி முறை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் எக்ஸாம் நடத்தப்படும். அதற்கப்புறமாக ஸ்கில் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செலக்ட் ஆகுவீங்க. அடுத்ததாக TNPSC Group 1 தேர்வு வரக்கூடிய 27 நடைபெற இருக்கிறது. இதற்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் www.tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணும்போது ஒரு முறை அந்த பதிவு வாயிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் என்டர் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தகவலோடு இப்போ உங்களுக்காக பாடல்கள் வரை காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள் இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
1: அரிமா சங்கம், ஆத்தூர் அரசு பொது மருத்துவமனை, இரத்த வங்கி மற்றும் தம்மம்பட்டி அரசு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து நடத்தும் இரத்த தான முகாம் இன்று செப்டம்பர் 20 காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல் மதியம் 2 வரை தம்மம்பட்டி அரசு மருத்துவமனையில் நடக்க இருக்கிறது. 18 முதல் 55 வரை உள்ளவர்கள், 45 எடை இருக்கிறவர்கள், ஆண் பெண் இருபாலரும் இரத்த தானம் செய்யலாம். இம்முகாமிற்கு வருபவர்களுக்கு உடல் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை செய்து தரப்படும். இரத்த தானம் முடிந்ததும் சத்தான உணவு, பானம், மருத்துவ ஆலோசனை மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும். உடம்பு சரியில்லாதவர்கள், காய்ச்சல் இருக்கிறவர்கள் இரத்த தானம் செய்ய வேண்டாம். அடையாள அட்டையை மறக்காமல் கொண்டு வர வேண்டும். நேரம் காலை 7:33 நிமிடம் ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நான் விஜயபிரியா பேசிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு ஒரு பக்கம் அதிகமாக பரவிக்கிட்டே இருக்குது. முக்கியமாக நம்ம சேலத்துலேயுமே இந்த டெங்கு காய்ச்சல் பரவிக்கிட்டே இருக்கு. ஆனால் யாரும் பயப்பட தேவையில்லை. இது கொஞ்சம் மழைக்காலம் அப்படின்றதுனால அந்த ADS சொல்லக்கூடிய அந்த கொசுக்கள் வந்துட்டு உற்பத்தி அதிகமாகுது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. குடிக்கிற தண்ணியை நல்லா காய வச்சு குடிக்கிற தன்மைக்கு நீங்கள் சுட சுட கொஞ்சம் குடிச்சுக்குவோங்க. சூடான உணவுகளையே சாப்பிடுங்க. சென்னை,

கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் தான் இந்த டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவி வருது. அதனால் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா பள்ளி கல்லூரிக்கு குழந்தைங்களை அனுப்பாதீங்க. நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலுமே கூட உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி உடல்நிலையெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா வேலைக்கு போங்க. மருத்துவமனைக்கு போய்ட்டு சரியான சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கோங்க. டெங்கு காய்ச்சல் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த ஸ்கிராப் டைபாஸ் அப்படின்ற பூச்சி ஒரு பக்கம் கடிச்சு அதுவும் கொஞ்சம் மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டு இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னா நிறைய இந்த மரம் செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் டைபாஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா தொற்று இருக்கு. இது வந்துட்டு ரிக்கட்ஸியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள் தான். இந்த பூச்சிகள் நம்மளை வந்துட்டு கடிக்கும் பொழுது இந்த ஸ்கிரப் டைபாஸ் அப்படின்ற அந்த பூச்சி கடிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு செவந்துருது, ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படலாம், தடிப்பு ஏற்படலாம். இதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, சின்ன பூச்சி தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா இது நமக்கு கோமா ஸ்டேஜ் கூட கொண்டு போகாம் மரணம் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் ஏதாச்சும் பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே விநாயகர் சதுர்த்தி, ஒரு பக்கம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இந்த புவிசார் குறியீடு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த சிறப்பான அந்த பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு புவிசார் குறியீடு தருவாங்க. சிறப்பான இடங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் புவிசார் குறியீடு தருவாங்க. அந்த மாதிரி சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய பழங்குடியினர் நல இயக்குநகரம் சார்பில் தமிழகத்துடைய பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் சமூகங்களுடைய தனித்துவமான உற்பத்தி பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு பெற முடிவு செய்யப்பட்டு இருக்கு. அதனால் இந்த தனித்துவமான பொருட்களுக்கும் திறன்களுக்கும் புவிசார் குறியீடு பெற விண்ணப்பிக்கலாம். எந்த நீங்கள் அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி மின்னஞ்சல் மூலமாகத்தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அதற்கான மின்னஞ்சல் முகவரி TNTRIBALWELFARE2018@gmail.com, அதாவது TN Tribal Welfare 2018@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள்ளார அனுப்பணும். மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா www.tntribalwelfare.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டையும் பார்க்கலாம். இன்னொரு தொலைபேசி எண்ணையும் கொடுத்துருக்காங்க, 9489941 இந்த எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொண்டு சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம், இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
2: காலை 7:43 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறது நான் விஜயப்ரியா. இன்று காலை 11 அழைப்பது யாரோ நிகழ்ச்சி வர இருக்கு. என்ன தலைப்புல வர இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பயன் இல்லா பொருளால் கிடைத்த லாபம் அப்படின்ற தலைப்புல தாங்க வர இருக்கு. நீங்களும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9787707 என்ற சோனா வானொலியுடைய நிலையை நிற்க அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம். இப்போ நாம சில பல தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா, நாம் இப்போ வந்துட்டு இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவில் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகக்கூடிய இந்தியாவில் நம்ம பணம் எல்லாமே என்ன பண்ணுறோம், யூபிஐ மூலமாக தான் எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாருமே இந்த நோட்டுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு 5 ரூபாய் பொருளாக இருந்தாலும் சரி,

₹1000 பொருளாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே அப்படியே யூபிஐ மூலமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்துட்டு வாடிக்கையாளர்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்பட போகிறது கிடையாது. ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருந்து இனி கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு தேசிய பரிவர்த்தனை கழகம் அறிவிச்சு இருக்கு. அதாவது யூபிஐ மூலமாக நீங்கள் ஒரு ₹2000 பொருள் வாங்குறீங்க, அதை ஜிபே பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது அதில் 0.4%, அதாவது ₹20 ₹2000 ₹20 வரைக்கும் ஃபீஸ் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ₹75,000 மேலே எவ்வளவு இருந்தாலுமே கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ₹300 வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தனி நபர் டிரான்சாக்ஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது வந்துட்டு பர்சன் டு பர்சனுக்கு கிடையாது, பட் பர்சன் டு மெர்ச்சன்ட் அப்படிங்கும் பொழுது அதுக்கு வந்துட்டு MTR அப்படின்னு சொல்லுவாங்க, மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். அந்த ஒரு பர்சன் ஒரு நிறுவனத்துக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது அந்த அமௌண்ட் வந்து டைரெக்டாக அந்த நிறுவனத்துக்கு போகாமல் நடுவில் இந்த சேவையெல்லாம் வழங்குறாங்க இல்லைங்களா, இந்த யூபிஐ மற்றும் வங்கி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் அந்த நிறுவனங்களுடைய வங்கிக்கு அனுப்புவாங்களாம். ஸோ இதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி வசூல் வந்துட்டு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மாதிரி சேவை வழங்குனர்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பாதுகாப்பு நிறைய அந்த ஆப்பில் வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதை வந்துட்டு சேஃபாக வச்சுருக்கணும், அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அமௌண்ட் வந்துட்டு வசூலிக்கப்படுறதாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால் தனிநபருக்கு வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டும் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்துட்டு அக்டோபர் 15 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரயில்வே, தொலைத்தொடர்பு, எரிபொருள் இந்த மாதிரி அத்தியாவசிய துறைகளில் ஒரே கட்டணமாக ₹5 வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்ததான் நம்ம வந்துட்டு விளையாட்டு பக்கம் போவோமா. ஆசிய விளையாட்டு நேற்றிலிருந்து தொடங்கியது. ஜப்பானுடைய ஐச்சி, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 20வது ஆசிய விளையாட்டு போட்டி செப்டம்பர் 19 தொடங்கி அக்டோபர் 4 வரைக்கும் நடைபெற இருக்குது. ஐச்சி நகோயாவில் தான் இந்த 20வது ஆசிய விளையாட்டு போட்டி நடைபெறுது. 45 நாடுகள், 11,000 விளையாட்டு வீரர்கள், 43 விதமான போட்டிகள், 469 பதக்கங்கள் அப்படின்னு இந்த ஆசிய விளையாட்டு போட்டி கோலாகலமாக தொடங்கிடுச்சு. இந்த விளையாட்டு போட்டி தொடங்கி மொத்தம் 75 ஆண்டுகள் ஆகுதாங்க. 1951 டெல்லியில தான் இந்த ஆசிய விளையாட்டுடைய முதல் சீசன் நடந்ததாம். இப்போ நடக்க போறது 20வது சீசன். 75வது ஆண்டு கொண்டாட்டமாக தான் இப்போ நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆசிய விளையாட்டு போட்டி. நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடங்கிடுச்சு, நிறைய பேர் வந்துட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரே இதயமாக துடிக்கும் ஆசியா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் வண்ணமயமான அந்த கோலாகலமான அந்த ஒலி விளக்கு மின் விளக்குகளோடு இந்த போட்டியானது தொடங்கி இருக்குது. மனு பார்கர், பவன்ஸ் ராவத் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் துவங்கி வச்சு இந்த விளையாட்டை உற்சாகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் யார் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்க, நம்மளுடைய இந்தியாவுக்கு எத்தனாவது இடத்துல வந்துட்டு வெற்றிகள்லாம் கிடைக்க போது முதலிடத்துக்கு வர போகிறாங்களா, எவ்வளவு பதக்கங்களை வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய விளையாட்டுகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல், டெக் பாஸ், டேபிள் டென்னிஸ், நீச்சல், ஹாக்கி, கிரிக்கெட், பேட்மிண்டன், உஷு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள் நடக்கிறதுக்கு. எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பானில் ஐச்சி நகோயா அப்படின்ற இடத்துல தாங்க நடக்குது. நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இனி எல்லாம் இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: டாப் 10 மியூசிக் டாப் 10 மியூசிக்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நேற்று இன்று நாளை.
3: நேரம் காலை 7:53 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் விஜயபிரியா. இன்னைக்கே காலையில 11 அழகுபதி யாரோ நிகழ்ச்சி வர இருக்குங்க. என்ன தலைப்புல வர இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பயனில்லாத பொருளால் கிடைத்த லாபம். நம்ம வீட்டில் நிறைய யூஸ்லெஸ் திங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, பயன்பாடே இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்துட்டு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஓகே இந்த பொருளை தூக்கி நாம் இந்த பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை அப்படியே வேற ஒரு பொருளாக நம்ம வந்து மாற்றி அதை நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம தினமும் நியூஸ் பேப்பர் வாங்குறோன்னு வச்சுக்கோ,

என்ன பண்ணுவோம், நியூஸ் பேப்பரை படிக்கிறோம், அப்படியே தூக்கி ஓவரமாக போடுறோம். அது தினமும் வாங்கும்பொழுது ஒவ்வொரு நாளுமான அந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு என்ன பண்ணுவோம், சேர்ந்துக்கிட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்தில் நாம் என்ன பண்ணுவோம், அதை அப்படியே இடைக்கு போட்டு காசாக வாங்கிடுவோம். இது வந்துட்டு படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு அது நமக்கு பயனில்லாத ஒரு பேப்பர்ஸாக தெரியுது. அதுக்கப்புறம் அதை அப்படியே நாம் விற்று காசாக மாற்றிக்கிறோம். இது ஒரு வகையில் லாபம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவோம்னா, நிறைய பொருட்கள் வந்துட்டு இப்படி காசாக தான் மாற்றணும் அப்படின்னு இல்லாமல் வேறு ஒரு திங்ஸாக கூட நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிப்போம். எப்படின்னா, அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்குன்னா இப்போ ஒரு கூல் ட்ரிங்க்ஸை நம்ம குடிச்சிடுறோம். குடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த வாட்டர் பாட்டில் ஒரு டைமுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால நாம என்ன பண்றோம், அதை அப்படியே சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளார மண்ணை போட்டு அப்படியே ஒரு டேபிள் ரோஸ் அந்த மாதிரியான சின்ன சின்ன செடி வகைகள்லாம் அதுக்குள்ளார போட்டு அப்படியே வீட்டு முன்னாடி தொங்க விட்டு அந்த வாட்டர் பாட்டிலை நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கிறோம். இதனால் நம்ம வந்துட்டு ஒரு பூ ஜாடி தான் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு செடிக்கான அந்த பேஸ் வந்துட்டு நம்ம உருவாக்கிட்டோம். மண் கொட்டி வைக்கிற அந்த தொட்டி மாதிரி நம்ம அதை உருவாக்கிட்டோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல், இது ஒரு லாபம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பயனில்லாத பொருட்களெல்லாம் எப்படி பயன்படுத்துகிற விதமாக மாற்றிருக்கீங்க, அதனால் என்ன காசு மிச்சம்ப்பா, நான் இதை அப்படியே இப்படியா மாத்திக்கிட்டேன், அப்படி இருந்தது நான் இப்படியா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாபமா உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு நீங்க சொல்லலாம். ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான், மத்தவங்களும் சின்ன வேஸ்ட் நினைச்சு தூக்கி போடுற இவங்க பாருங்கப்பா எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, இனிமேட்டு நம்மளும் கீழே தூக்கி போடக்கூடாது, நம்மளும் இந்த மாதிரி பூச்செடி எல்லாம் வைக்கிறதுக்கு ஜாடியா பயன்படுத்துறோம், பேப்பர்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ண போறோம், அப்படி இல்லைன்னா வேற எதுக்காவது ரீசைக்கிளிங் பண்றதுக்கு கூட நம்ம அதை கொடுத்து காசா மாத்தலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல என்னென்ன அப்படின்றத நான் வந்துட்டு 11 மணிக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நீங்களும் உங்களுடைய அந்த கருத்து எல்லாம், உங்களுடைய அந்த தகவல்களை எல்லாம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787770178 அப்படின்ற சோனா வானொலியுடைய நிலைய எண்ணிற்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரப்போகிறது நான் தான். மக்களே, நீங்கள் தயாராக இருங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்ததாக 8 மணிக்கு உங்களுக்காக சுட சுட காத்திருக்கிறது டாப் 10 மியூசிக். நீங்கள் ஓட் பண்ண 10 பாடல்களும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கேட்டு ரசிக்கலாம். காலை 9 மணிக்கு சினி சினி சினிமா நிகழ்ச்சி, காலை 10 மணிக்கு தெனாலிராமன் கதைகள் வர இருக்கிறது, 11 மணிக்கு அழைப்பது யாரோ, 12 மணிக்கு ஊரை சுற்றி ஊர் உலா. இன்னைக்கு எந்த ஊருக்கு போயிருக்காங்க, அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த ஊருடைய சிறப்பு என்ன அப்படின்றத எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 12 மணிக்கு ஊரை சுற்றி ஊர் உலா நிகழ்ச்சியை கேளுங்க. தொடர்ந்து சோனா வானொலியுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மீண்டும் உங்களை 11 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. திவாகர் இந்த வாரமும் நீங்க ஓட் பண்ண பாடலாம் போட்டு காட்ட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் மைடியர் மக்களே. இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கும் நம்புறேன். இந்த வாரமும் நீங்க டாப் 10 மியூசிக்ல ஓட் பண்ண பாட்டுல இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல் பாட்டா ஓட் பண்ணிருக்கீங்க. எல்லா பாட்டுமே ரசிச்சு கேட்கற மாதிரியான பாடல்களை இந்த வாரமும் ஓட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த வாரம் இந்த பாடல்களை ஓட் பண்ணதுக்கு. சரி, ரொம்ப நேரம் நம்ம தாமதிக்காம இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி என்னுடன்
2: Music Number 10.

0: म्यूजिक नंबर 9।
1: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன், உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காத்து சுவாசிக்க வந்துட்டு இருக்கேன். காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

இந்த நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் சிரிப்புல என் கவலையை மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன்னு. லெட்ஸ் கோ.

0: 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இரண்டு பாடல்கள் முடிஞ்சது. அதாவது 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டு முடிச்ச அந்த தொடர்ச்சியா நாம வந்து இப்ப 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்க போறோம். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்துல ஒரு அருமையான பாடல், அதாவது சக்தி சிவமணியோட மையா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாட்டுக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலக்கா ஓட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. சூப்பரான பாட்டு மக்களே. இந்த பாடல் வந்து சக்தி சிவமணி என்ன ஒரு ஃபீல்ல எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல இதமான ஃபீல்ல, அதே சமயம் கொஞ்சம் வரிகள்லாம் போட்டு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்ல பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் வந்து சக்தி சிவமணியும் ஜனனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் நேசனோட இனிது இனிது அப்படிங்கிற பாடல் தான் இடம் பெற்றிருக்கு. தமிழ் நேசனோட நிறைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அவரோட அழகு தமிழ் அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனைத் தொடர்ந்து இந்த பாட்டு தான் எனக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. தமிழ் நேசன் கிட்ட இருக்க ஒரு தனித்துவமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாடல்களில் எங்கேயுமே ஆங்கில சொற்களை பிறமொழி சொற்களை பயன்படுத்த மாட்டார். முழுக்க முழுக்க தமிழ் வரிகளையே பயன்படுத்தி, தமிழ் வார்த்தைகளையே பயன்படுத்தி சூப்பராக பாடுவார். அவரோட குரலும் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். இந்த பாடல் இனிது இனிது அப்படிங்கிற இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நீந்திரங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சு இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துகிட்டே இருக்கு. அதில் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ கேட்க போகிறோம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல நம்ம நிறைய நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இவரோட பாட்டு மட்டும் நம்ம போடாமல் இருந்துட்டோம்னா அவங்க சண்டைக்கே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட பாட்டு தான் சாந்தகுமாரோட குண்டு மல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்து பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம மீட்டர் வட்ட மைமுதர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக்கா அந்த பாடல் ஓட் பண்ணதுக்கு. சாந்தகுமாரோட குரல் எப்பயுமே சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எந்த பாட்டு போட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட குரல் இருக்கும். எந்த பாட்டு பாடினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடலையும் அப்படி தான் பாடியிருக்காங்க. சாந்தகுமார் ஸ்ரீஷா காம்போவில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்து பிடிச்சிருக்கு. ஒரு ஃபோக் சாங் மாதிரி பண்ணியிருக்காரு சாந்தகுமார். தேவையான இடத்துல சூப்பராக அருமையாக அதெல்லாம் மாடுலேட் பண்ணி அவ்வளோ அழகாக பாடி அற்புதமாக கொடுத்துருக்காரு. இது ஒரு டூயட் சாங், லவ் சாங். இதனை தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடலோட பேர் தான் வந்து அன்பே அன்பே. நம்ம அச்சு இருக்கார்ல, இந்த ஒத்த ரூபா அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள். இப்போ எனக்கு அந்த ஒத்த ரூபா தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் ஓடக்கூடிய பாட்டு இந்த அன்பே அன்பே அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலில் இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பொதுவாக நம்ம ஏதோ ஒரு பாட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேற ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டு நம்ம பாட்டில் பாட வைப்போம். அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து நம்ம எஃப்எம்ல போயிட்டு இருக்க இன்னொரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டே இந்த பாட்டில் பாடியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேவாக் பிரதர்ஸ். ஹேவாக் பிரதர்ஸ் டீம்லேருந்து ஹேவாக் மதன் இந்த பாட்டில் பாடியிருப்பார். கேட்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கும். அவரோட போர்ஷன் சின்ன ரேப் தான் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கேட்டு பாருங்கள். சூப்பராக பாடியிருப்பார். அச்சுவோட அன்பே அன்பே அப்படிங்கிற பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்து பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த ரெண்டு பாட்டுப்பும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு வாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது.

0: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
2: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 4 பாட்டில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவா. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய பவ் பவ் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. திவாகரோட இசையில் கௌதம் ஜெயதிலகரோட வரிகள்லையும் அது மட்டும் இல்லாம அபிஷேக் புகழோட குரல்ல வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து நாய்க்குட்டிகளுக்காக அவங்க வந்து கொடுத்திருக்காங்க, பாடியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அருமையான பாடல் இது. நாய்க்குட்டிக்காக ஒரு பாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு இது. இந்த பாடல் வந்து அபிஷேக் புகழ் தான் பாடியிருக்காரு, வரிகள் அவரும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்காரு. சூப்பராக இருக்கும், பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பாடலுக்கு வந்து நம்ம மேட்டூர் வட்டம் 50 கலை செல்வியக்கா ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பவு பவு பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்து 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்கணும்ல, அதை சொல்கிறதுக்காக நானும் அவ்வளோ காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல நம்ம மார்டின் கார்டெஞ்சரோட பைக்கில் போலாம் வா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. தாதகாப்பட்டியில் இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி இந்த பாட்டு ஓட் பண்ணியிருக்காங்க. பைக்கில் போலாம் வா அப்படிங்கிறது ஒரு காதல் பாடல், ஒரு காவியம் மாதிரி பண்ணியிருப்பார் மார்டின் கார்டெஞ்சர். மார்டின் கார்டெஞ்சர் என்னதான் பலவிதமான பாடல்கள் கொடுத்திருந்தாலும் ஒரு மெலடி அப்படின்னு வரப்ப ஒரு மெலடி சாங் பண்ணும் அப்படின்னாலே அவர் அப்படியே வேற மாதிரி மாறிடுவார். அவர் பண்ற ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்படியே மனதுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், உருக்கிற மாதிரி பாட்டு பண்ணுவார். அவ்வளோ சூப்பரான வரிகளில் அற்புதமான ஒரு குரலில் பின்னணி இசையும் வந்து ரொம்ப தாம்தும்னு போடாமல் ரொம்ப சாந்தமாக கொடுத்துருக்காரு. அருமையான பின்னணி இசையில் சூப்பராக பண்ணியிருக்க இந்த பாடல் வந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக 2 பாடலும் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன்
3: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: ایرانی.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கவலைப்படாதீங்க, போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய இரண்டாவது இடத்துலையும் முதல் இடத்துலையும் என்னென்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நானும் கிளம்புவேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோகபத்மநாபனோட இசையில் வந்து இருக்கக்கூடிய கூலா இரு நண்பா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்ப டென்ஷன் இருக்கீங்க, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக சூட் ஆகும். ஏன்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். என்ன விஷயம் நடந்தாலும் கூலாக இருங்க, காமாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய பாடல் தான் இது. சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, சோனா எஃப்எம்ல நீங்கள் நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடெல்லாம் கேட்கறதுக்கே செமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்து இந்த பாட்டும் நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடனே உங்கள் ஃபோன் எடுத்து 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். மெசேஜ் பண்ணுறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது எல்லாத்தையுமே போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? நம்ம நரேஷ்குமார் இசையில் வந்திருக்கக்கூடிய ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. நரேஷ்குமாரோட எல்லா பாடலுமே என்னோட ஃபேவரட் தான், அதில் முக்கியமாக இந்த பாட்டு. ஏன்னா நரேஷ்குமாரோட மெலடி ரொம்பவே அருமையாக இருக்கும். அவரோட பாடலில் வரக்கூடிய வரிகளும் சரி பின்னணி இசையும் சரி ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கும். உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கு அந்த பாடலில் அவர் பண்ணியிருப்பார். இந்த பாடலுக்கு திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணாவும் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எலிலக்காவும் கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நன்றி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல ஏண்டி புள்ள ஏங்க வச்சு அப்படிங்கிற நரேஷ்குமாரோட பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.
0: டாப் 10 மியூசிக் நம்பர் 2.
2: சோன்மெட்டோக்கப்பேடா.

0: நன்றி, நமஸ்கார, நமஸ்தே.
1: டாப் 10 மியூசிக் நம்பர் 1.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம வாரம் வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே வந்து பேசுவோம்ல. ஸோ இந்த வாரமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்ன அப்படின்ற நான் அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? இந்த வாரம் ரிலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, போன வாரம் நம்ம சூரி அண்ணாவோட மண்டாடி படம், அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அண்ணாவோட சர்தார் 2 படம் இருக்குல்ல, இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ரெண்டு படங்களுக்கும் நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருந்தது. சர்தார் படத்தை தாண்டி சூரி அண்ணாவோட மண்டாடி படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. மக்கள்லாம் இந்த மண்டாடி படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் நம்ம சூரி அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கேரியரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன 8 நாளில் 80 கோடிக்கு மேல வசூல் வந்து பண்ணிருக்கு வேர்ல்டு வைடா. ஸோ இந்த மண்டாடி படம் இன்னும் மேக்ஸிமம் ஸ்கிரீன்ஸ்ல ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி அண்ணாவோட சர்தார் 2 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த படமும் மேக்ஸிமம் ஸ்கிரீன்ஸ்ல ரன் ஆகிட்டு வந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம விமல் அண்ணா இருக்காருல, அவரோட நடிப்புல ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த ஒரு படம் அப்படின்னா சண்டைக்காரி தி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்துல நம்ம விமல் அண்ணாவோட சேர்ந்து ஸ்ரேயா, அதுக்கப்புறமா சத்யன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தமிழ்லயுமே டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்துட்டு ஒரு காமெடி ஜோனர்ல இருக்கு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹரிஷ், அதுக்கப்புறமா தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படமும் லிமிடெட் ஸ்கிரீன்ஸ்ல இந்த வாரம் ரிலீஸா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா டார்க் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம், இந்த படம் வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜோனர்ல உருவாக்கி இருக்கு. இந்த படத்தையுமே லிமிடெட் ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஓடிடியில ஒரு சில படங்களை இந்த வாரம் ரிலீஸா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாம இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேங்க. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: நேயர்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS Ceramics.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS Ceramics, டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சம் ஒண்ணு குடிக்க தண்ணி கூட.
3: இந்த குடி.
2: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
3: கேளு கேளு.
2: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
3: நம்ம யூஸுக்கு தானே.
2: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
4: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
2: நம்ம வார வாரம் தமிழ் சினிமாவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு 2 வாரமாக தமிழ் சினிமாவில் புதிய முயற்சிகள்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, ஃபர்ஸ்ட்டு தமிழ் சினிமாவில் பண்ண புதிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வாரமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஹாலிவுட்டில் இந்த ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஆந்தாலஜி சீரியஸ், ஆந்தாலஜி ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆந்தாலஜினா என்ன அப்படின்னா, ஒரு டைட்டில் வந்திருக்கும், அந்த டைட்டிலுக்கு கீழே ஸ்டாண்டலோனாக நிறைய படங்கள் வந்து வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், முனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் நம்ம ராகவா லாரன்ஸ் அண்ணாவோட வந்துச்சா, அந்த முனி அப்படின்றது ஒரு டைட்டில், அது கீழே வந்து காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்தது இல்லை. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். தமிழில் இந்த ஆந்தாலஜி சீரீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு சில சீரீஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஆனால் 1990களிலேயே இந்த மாதிரி ஒரு ஆந்தாலஜி சீரீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுலேயும் குறிப்பாக 90s கிட்லாம் பார்த்து பயந்த ஒரு சீரியஸ், 90s கிட்ஸே அலற விட்ட ஒரு சீரியஸ் வந்து இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாம். மர்ம தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைட்டிலில் ஸ்டாண்ட் அலோனாக ஒரு 5 சீரீஸ் வந்து வந்திருக்கும். ரகசியம், விடாத கருப்பு, சொர்ணரையை, அதுக்கப்புறமா இயந்திர பறவை, எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 5 ஸ்டாண்ட் அலோன் சீரீஸாக வந்து வந்திருக்கும். இந்த மர்ம தேசம் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு வேற லெவல் த்ரில்லர் ஜோனரில் ஒரு வந்த சீரீஸுங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த மர்ம தேசம்

விடாத கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரீஸ் வந்து வந்திருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்துருந்துருக்கும். நைன்டிஸ் கிட்லாம் பார்த்து பயந்த ஒரு சீரீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த கருப்பு சாமி கான்செப்டை அப்பயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எல்லாத்துக்கும் பயந்த ஒரு ஆள் வந்து எப்படி இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஊரையே ஆட்டி படைக்கிற ஒரு ஆள் எப்படி இருக்கிறாரு, ரெண்டுமே ஒரே ஆள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டியிருப்பாங்க, ப்ரெசண்ட்டில் நடக்கிற விஷயத்தை கலர்ஃபுல்லாக வந்து காட்டியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி ரகசியம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸ் வந்து வேற லெவலில் வந்திருக்கும். நம பாஷானத்தை மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஸ்வர்ண ரேகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரீஸு, இயந்திர பறவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரீஸு, எதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ்லாம் வேற லெவலில் இருக்குங்க. ஸோ தமிழில் வந்த முதல் ஆந்தாலஜி சீரீஸ் தான் இது வந்து சொல்லலாம். இதை யார் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டேரக்டர் நாகா இருக்கார்ல, அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் சீரீஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக ரமணி வர்சஸ் ரமணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காமெடி சீரீஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுவுமே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். இது வந்துட்டு சிட்காம் பேஸில் இந்த சீரீஸை எடுத்திருப்பாங்க. இந்த ரமணி வர்சஸ் ரமணி சீரீஸ் இருக்குல்ல, அப்போது அந்த நைன்டிஸ்லாம் வந்துட்டு ஃபேமிலியோடு பார்த்து பயங்கரமாக சிரித்த ஒரு சீரீஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து ஒரு சில ட்ராக்லாம் வந்து வரும். எப்படி இருக்கும் அப்படின்னா, சீரீஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், பின்னாடி சிரிக்கிற சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க ரமணி வர்சஸ் ரமணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரீஸு. அதுக்கப்புறமா நம்ம டேரக்டர் நாகா இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஆனந்தபுரத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தையுமே டைரக்ட் பண்ணியிருப்பார். இதுவுமே ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜோனரில் உருவாக்கியிருக்கும். இந்த படமும் பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். ஸோ தமிழில் என்ன தான் இப்போது நிறைய ஆந்தாலஜி சீரீஸ்லாம் வந்திருந்தாலும், முன்னாடி வந்த அந்த மர்ம தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆந்தாலஜி சீரீஸ் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிட்டு அவ்வளோ சூப்பராக ஹிட்டான ஒரு சீரீஸ் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக தமிழில் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பேசினோம். இப்போ தமிழை தாண்டியுமே ஒரு சில படங்கள் மற்ற மொழிகளிலும் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இன்னும் சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டே இருக்குங்க. கெட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய அப்டேட்ஸோட இந்த வாரம் உங்ககிட்ட அப்டேட்ஸை சொல்ல வந்துட்டேன். உங்களோட குரு சினி சினி சினிமா நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போது தீபாவளியெலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் மெயினாக எதுக்கான ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு படத்துக்கு போகலாம், தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு போவாங்க. ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம நயன்தாராமோட மூக்குத்தியம்மன் பார்ட் 2 படம் இருக்குல்ல, இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போதே இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த படத்துக்கான டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்க வேறு லெவலில் வந்து இருந்தது. மிக பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க போல நம்ம டேரக்டர் சுந்தர் சி அவர்கள். ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அண்ணாவோட சீன் படம் இருக்குல்ல, இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம சூர்யா அண்ணாவோட நடிப்பில் இந்த வருஷம்

ரெண்டு படங்கள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது, கருப்பு அதுக்கப்புறமா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த வருஷத்துல. நம்ம சூர்யானாவோட ஃபேன்ஸுக்கு இந்த வருஷம் ஒரு மறைக்க முடியாத இயரா இருக்குங்க. ஏன் அப்படின்னா லாஸ்டா ரிலீஸ் ஆன ரெண்டு படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருந்தது. ஸோ நம்ம சூர்யானாவோட இந்த சீன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு, இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிரபுதேவா மாஸ்டரோட மூன் வாக் படம் இருக்குல்ல, இந்த படமும் இந்த வாரம் ரிலீஸ் ஆ. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிரபுதேவா மாஸ்டரோட மூன் வாக் படம் இருக்குல்ல, இந்த படத்தையும் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த விஷயத்தை ஆபீஷியலாவே வந்து சொல்லிட்டாங்க. சோ இந்த மூணு படங்களும் எப்படிப்பட்ட படங்களா இருக்கும் அப்படின்னு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சூரி அண்ணாவோட மண்டாடி படம் ரிலீஸ் ஆகிட்டு வேற லெவல் ஹிட் ஆயிருக்குங்க. பாக்ஸ் ஆபீஸ்லாம் சும்மா தெரிய விடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன எட்டே நாள்ல வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேல வசூல் வந்து பண்ணிருக்கு இந்த மண்டாடி படம். சூப்பர் இல்ல? சோ இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம சேன் விக்ரம் சார் இருக்காருல, அவர் நடிக்கிற 63rd படத்துக்கான டைட்டிலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த படத்துக்கான டைட்டிலாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வேற லெவலில் வந்து இருந்தது. நம்ம ஆனந்த் சங்கரோட டைரக்ஷனில் இந்த பவர் ஹவுஸ் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்ம த்ரூ விக்ரம் இருக்காருல, அவர் நடிக்கிற 4th படத்துக்கான டைட்டிலையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கூடவே ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மீசையம் ஒரு 2 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ட்ரெயிலர்லாம் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்க வேற லெவலில் வந்து இருந்தது. இந்த படமும் வந்துட்டு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய சீக்கிரம். இந்த படத்துக்குமே ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சிவ கார்த்திகேயன் அண்ணாவோட செய்யோன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்கை முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த படமும் கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆக போது, எப்போ எந்த டேட்டில் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா சினி சினி சினிமா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இன்னும் சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் நம்ம 1 by 1 வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ ரீசெண்ட் டேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா சினிமா லவர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, மலையாள சினிமாஸில் படங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு, குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டென்ட் ஓரியன்டாக நிறைய படங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா லவர்ஸ்லாம் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா நிறைய ரிவ்யூவர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தமிழ்லையுமே நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து வருது, ஆனால் தமிழில் கம்பேர் பண்ணும்போது மலையாளத்தில் ஒரு படி மேலே போயிட்டு நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இல்லைன்னா எல்லா லாங்குவேஜஸ்லையும் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். ஸோ இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் ஒரு படத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். என்ன படம் அப்படின்னா, மலையாளத்தில் 2026 ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா த்ரில்லர் சப்ஜெக்டில் உருவான படம் தான் பால் அண்ட் தி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கான ரைட்டர் யார் அப்படின்னா ஜீத்து மாதவன் இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்துக்கான ரைட்டர். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆதிசேஷன், அதுக்கப்புறமா ஃபர்ஹானா, டொவினோ தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த பாலன் படத்துக்கான கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அம்மா ஒரு பையன் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரு பாட்டியை பார்த்துக்கிறாங்க. அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நிலமானது, அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்திருப்பாங்க, எதுக்காக அவங்க வந்து ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்துக்கான கதையாகவே வந்து இருக்கு. இப்போ ஒரு த்ரில்லர் ஜானர் படத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கான ரைட்டிங் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லியே ஆகணும். எந்தெந்த இடத்துல எமோஷன்ஸ் வந்து கொடுக்கணுமோ, எந்தெந்த இடத்துல ஒரு த்ரில்லர் எலமெண்ட்டை கொடுக்கணுமோ, எந்தெந்த இடத்துல காமெடி எலமெண்ட்டை கொடுக்கணுமோ, அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ரைட் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரெசன்டேஷனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ரைட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது, ஒரு மிகப்பெரிய பேக் போனாக இந்த பாலன் தி பாய் படத்துக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டொவினோ தாமஸ் அவர்களோட ஒரு சின்ன கேமியோ வந்து வரும், அந்த கேமியோ படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து சூப்பராகவே கன்வே ஆனிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த பாலன் தி பாய் படத்தில். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் ட்ராமா த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா பாலன் தி பாய் கண்டிப்பாக வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். தமிழ் டப்டு வெர்ஷன்லையுமே அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் Z5 OTTலையும் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், மெசேஜ் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். நாம் இன்னும் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம், இன்னும் உங்ககிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய சொல்ல போகிறேன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சினி சினி சினிமா.
1: இப்போ காரைக்குடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காரைக்குடியில் நிறைய விஷயங்கள்லாம் ஃபேமஸாக இருக்குங்க. அங்கே இருக்கிற சாப்பாடு ஃபேமஸாக இருக்கும், அங்கே இருக்கிற கட்டிடக்கலை ரொம்ப ஃபேமஸாக வந்திருக்கும், அதெல்லாம் நமக்கு ரெகுலராக வந்து தெரியும். அந்த ட்ரெடிஷ்னலே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபேமஸாக வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிலையில் காரைக்குடியில் தியேட்டர்ஸும் ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்திருக்கு. மக்களால் பயங்கரமாக கொண்டாடப்பட்டு மக்கள் நிறையா தடவை போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண படங்கள் நிறையாவே வந்திருக்குங்க காரைக்குடியில். ஸோ இந்த வாரம் சினி சினி சினிமா நிகழ்ச்சியில் உங்ககிட்ட அப்படி இருக்கிற ஒரு தியேட்டரை பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த தியேட்டரில் அப்படி இன்னும் என்னென்ன ஸ்பெஷல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சினி சினி சினிமா நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது காரைக்குடியில் பழமையான தியேட்டர்ஸ்லாம் நிறைய இருந்திருக்குங்க. அப்படி பழமையான ஒரு தியேட்டரில் ஒன்று தான் ராமவிலாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தியேட்டர்.

இந்த தேட்டரு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸ்டார்டிங்கில் இந்த தேட்டரில் நிறைய நல்ல படங்கள்லாம் வந்து ஓடிருக்காரு. அதாவது நிறைய படங்கள் 100 நாட்களை தாண்டி, 150 நாட்களை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருந்திருக்குங்க. ஸ்டார்டிங்கில் அந்த தேட்டரோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஸோ அந்த காலத்தில் ஒரு படம்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மக்கள் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கட் அவுட்டு, அதுக்கப்புறம் பாலாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட்லாம் வந்து பண்ணுவாங்களா. இப்போ எப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பெரிய ஸ்டாரோட படம்லாம் வந்து வருது அப்படின்னா தியேட்டரில் FDFSலாம் வந்து போடுறாங்க, அதுக்கு வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரைக்குடியில் அப்பயே வந்து இந்த ராமவிலாசம் தியேட்டரில் அதெல்லாம் வந்து நடந்திருக்கான். இந்த தியேட்டரில் சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ தெரியுமா? 610க்கு மேலே சீட்டிங் கெப்பாசிட்டி வந்துருக்கு. அப்போவே பால்கனிலாம் வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தியேட்டரை கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ தியேட்டர்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும்ல, அதே மாதிரி தாங்க இந்த ராமவிலாசம் தியேட்டர்லையும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்துருந்துருக்கு. குறிப்பாக அந்த தியேட்டரில் கேன்டீன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக வந்துருக்குமா. மற்ற தியேட்டரை விட இந்த தியேட்டரில் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபிலிம் ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி தான் அந்த படத்தை ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டெக்னாலஜிலாம் இன்னோவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில டைமில் டல் வந்து அடிக்குது இந்த தியேட்டர் பிஸ்னஸ் அப்படின்றது. அந்த ஏரியா சில டல் வந்து அடிக்குது, நிறையா மல்டிப்ளெக்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது, நிறைய தியேட்டர்ஸ் சின்ன சின்ன தியேட்டர்ஸ்லாம் சரௌண்டிங்கில் வந்து வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ராமவிலாசமில் படம் பார்த்த மக்கள் வந்து அப்படியே செதறி போகிறாங்க, இந்த தியேட்டர் கொஞ்சம் அந்த தியேட்டர் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு செதறி போகிறாங்க. அதுக்கப்புறமா தியேட்டர் நிறுவனமும் கை மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ராமவிலாசம் தியேட்டர் அப்படின்றது இப்போ ரன்னிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஒரு காலத்தில் மக்களோட ஆரவாரம், மக்களோட விசில் சத்தம், மக்களோட கைத்தட்டல் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைஞ்சு இருந்த இந்த ராமவிலாசம் தியேட்டர் அப்படின்றது இப்போது ரொம்பவே அமைதியாக ஒரு இடத்துல அப்படி உறங்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய தியேட்டர்ஸ்லாம் இருக்குங்க. வார வாரம் சினிமா நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வாரம் சினிமா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசுகிறோம், நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த சினிமா நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

0: எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: தெனாலிராமன் ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, புரோகிதர்களுக்கு சூடு போட்டு அவமானப்படுத்திட்டார். அதனால கோபப்பட்ட புரோகிதர் ஒருத்தர் எப்படியாவது தெனாலிராமனை பழிவாங்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் தெனாலிராமனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. இதை பயன்படுத்தி கொள்றதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு அந்த புரோகிதர் உடனே அவர் வீட்டுக்கு போறார்.
2: என் கணவருக்கு திடீர்னு கடுமையான காய்ச்சல் வந்திருக்கு, ஏதாவது தோஷமா இருக்குமோ?
3: அம்மா, இது சாதாரண காய்ச்சல் இல்ல, தெனாலிராமன் அந்தனர்களை அவமானப்படுத்தியதால வந்த தோஷம்.
2: அப்படியா ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்?
3: இதுக்கு கண்டிப்பா பிராயச்சித்தம் செஞ்சே ஆகணும். அதுக்கு நீங்க 100 பொற்காசுகள் எனக்கு தட்சணையா கொடுக்கணும்.
2: ஐயா, எங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லங்க ஐயா.
3: அப்படின்னா வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க.
2: என் கணவர் கிட்ட ஒரு அரேபிய குதிரை இருக்கு, அதை வித்து நான் பணம் கொடுக்கறேன்.
3: சரி, அந்த குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை எந்த விலைக்கு போனாலும் சரி, கிடைக்கிற பணத்துல முழுசா எனக்கு நீங்க கொடுத்துடணும்.
2: சரி ஐயா.
1: புரோகிதர் பரிகாரம் செய்தாரு. சில நாட்கள்ல தெனாலிராமனும் குணமாகிட்டார். ஒரு வாரத்துக்கு அப்புறமா குதிரையை விற்கிறதுக்கு தெனாலிராமன் சந்தைக்கு போனார். அவரோட புரோகிதரும் வந்தார். ஆனா தெனாலிராமன் குதிரையோட மட்டும் வரல, ஒரு பூனைக்குட்டியும் கூட்டிட்டு வந்திருக்கிறார்.
3: ராமா, குதிரையை தானே விற்க வந்தோம், நீ ஏன் பூனையும் கூட்டிட்டு வந்திருக்க?
4: ஐயா, அது சும்மா இல்ல, இந்த வியாபாரத்துல அதுக்கும் ஒரு வேலை இருக்கு.
1: சந்தைக்கு வந்ததும் தெனாலிராமன் உரக்க கத்தறாரு.
4: மக்களே, எல்லாரும் கேளுங்க, இங்க இருக்குல்ல இந்த பூனை, இந்த பூனையோட விலை 200 பொற்காசு.
3: என்னது, பூனைக்கு 200 பொற்காசுகளா?
4: ஆமாம் ஐயா.
3: அப்போ குதிரைக்கு எவ்வளவு?
4: ஓ, குதிரையா, அது 1 காசு தான்.
3: என்னது, வெறும் 1 காசா?
4: ஆமாம், ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு, பூனையும் குதிரையும் சேர்த்து தான் நிற்பேன்.
1: அங்கிருந்த ஒருத்தருக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. 200 பொற்காசுக்கு ரெண்டையுமே வாங்கிக்கிறார். தெனாலிராமன் 200 பொற்காசையும் அவரோட மடியில வச்சுக்கிட்டு குதிரைக்கான ஒரு காசை மட்டும் புரோகிதர்கிட்ட கொடுக்கிறார்.
4: ஐயா, குதிரை விற்ற பணம் 1 காசு.
3: அடே ராமா, இது என்ன தந்திரம், 200 பொற்காசுகளையும் எனக்கு தானே கொடுக்கணும்.
4: ஐயா, நீங்க தானே சொன்னீங்க குதிரை எவ்வளவு விலைக்கு விற்றாலும் அந்த பணம் முழுவதையும் உங்களுக்கு தரணும்னு. இந்தாங்க 1 காசு. ஐயா, குதிரையின் விலை 1 காசு தான், அதனால தான் அந்த 1 காசையும் உங்களுக்கே கொடுத்துட்டேன்.
1: பேராசையால தெனாலிராமனை ஏமாற்ற நினைச்ச புரோகிதர் அதே பேராசையால ஏமாந்து போனாரு. இந்த கதையோட நீதி, பேராசையோடு போடும் கணக்கு எப்போதும் நமக்கு சாதகமா முடியும் என்று நினைக்க கூடாது.
0: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9362626209. சோனா

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் திரு ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடையிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால் அவர் வெளி உலகத்தை பார்க்குறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவியாகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவும் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூக

0: வாரத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும். அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம் தான் இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று,
1: மலையோரம் வீசும் காற்று.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
3: விஜயநகரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆற்றங்கரையில ஒரு நாள் ராஜகுரு தாத்தாச்சாரியார் ஆனந்தமா குளிச்சுக்கிட்டு இருந்தார்.
4: ஆஹா, என்ன ஒரு சுகமான குளியல்! இந்த ஆற்று தண்ணீருக்கு ஈடே இல்லை.
3: அதே நேரத்துல அங்க வந்தான் தெனாலிராமன். தனக்கு உதவி செய்ய மறுத்த ராஜகுருவை பழி வாங்கணும்னு காத்திருந்த அவனுக்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்பவே பிடிச்சு போச்சு.
5: அடடா, இன்னைக்கு ராஜகுரு தனியா மாட்டிக்கிட்டாரே, நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, விடக்கூடாது.
3: உடனே ஆற்றங்கரையில இருந்த ராஜகுருவோட ஆடைகளை எடுத்துக்கிட்டு கிளம்ப முயன்றாரு.
6: ஏய் ராமா, அது என்னுடைய ஆடைகள், எங்க எடுத்துக்கிட்டு போற?
5: ஓ, உங்களுக்கு ஆடைகள் தேவைப்படுதா?
6: உனக்கு தேவைப்படுதா என்ன? உடனே கொடு.
5: கொடுக்கலாம் ஐயா, ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு.
6: என்ன நிபந்தனை?
5: இந்த ஆற்றுக்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்க இப்படி குளிச்ச விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா என்ன உங்க தோல்ல தூக்கிக்கிட்டு ராஜவீதி வழியா பவனி வரணும்.
6: என்னது, உன்னை தோல்ல தூக்கிக்கிட்டு ஊர்வலமா வரணுமா?
3: வேற வழி இல்லாம அவமானத்தை பொறுத்துக்கிட்டு ராஜகுரு தெனாலிராமனை தன் தோல்ல சுமந்துக்கிட்டு ராஜவீதிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு.
5: ஆமாம் ஐயா, இல்லைன்னா ஆடைகள் என்னிடமே இருக்கட்டும்.
6: ஏய் ராமா, சீக்கிரமா இறங்கிடு, யாராவது பார்த்துட்டு போறாங்க.
5: அட என்ன ஐயா, நீங்க இவ்வளோ பெரியவர், உங்க தோல்ல நான் வரதை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுவாங்க.
6: பெருமையா? என் மானமே போகுது.
3: அதே நேரத்துல அரண்மனை மேல் மாடத்துல இருந்து மன்னர் ராஜவீதிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
7: இது என்ன ஆச்சரியம்! ஒருவன் தோல் மீது இன்னொருவன் ஏறி உட்கார்ந்து வருகிறானா? காவலாளிகளே, தோல் மீது உட்கார்ந்து வருபவனை நன்கு ஆராய்ந்து யார் என்று என் முன் அழைத்து வாருங்கள்.
8: உத்தரவு அரசே.
3: அரசரின் உத்தரவு தெனாலிராமனின் காதில் விழுந்ததும் அவனுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு.
5: அடடா, அரசர் பார்த்துட்டாரே, இப்ப காவலர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம திட்டம் நமக்கே ஆபத்தாயிடுமே.
3: உடனே ராஜகுருவோட தோல்ல இருந்து கீழே இறங்கிய தெனாலிராமன்,
5: ஐயோ ராஜகுருவே, நான் செய்தது பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க
3: என்று சொல்லி ராஜகுருவின் கால்கள்ல விழுந்தான்.
6: சரி சரி, உனக்கு புத்தி வந்துருச்சுனா அதுவே போதும்.
5: அதுக்கு பரிகாரமா இப்போ நான் உங்களை என் தோல்ல சுமந்துட்டு போறேன்
3: என்று சொல்லி தெனாலிராம ராஜகுருவை தன் தோல்ல சுமந்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சான்.
8: யாரெங்கே, அரசரின் உத்தரவு, தோல் மீது ஏறி உட்கார்ந்து வருபவரை கைது செய்யுங்கள்.
3: காவலர்கள் ராஜகுருவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க.
6: அட, என்னது இது?
7: ராஜகுருவே, இது என்ன காரியம்? அவர் தோல் மீது ஏறி வருகிறீர்கள்?
6: அரசே, தெனாலிராமன் என்னை ஏமாற்றி விட்டான்.
7: எப்படி?
6: அரசே, வழியில தெனாலிராமன் சாக போற மாதிரி கிடந்தான். நான் இறக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவனுக்கு மயக்கமா இருக்கு, நடக்க முடியலன்னு சொன்னான். அதனால இறக்கப்பட்டு அவனை என் தோல் மீது சுமந்து வந்தேன். ஆனா அரண்மனைக்கு பக்கத்துல வந்ததும் அவனே என்ன வலுக்கட்டாயமா அவனோட தோல் மேல என்னை ஏத்திக்கிட்டான்.
3: ராஜகுருவின் பேச்சை கேட்ட மன்னருக்கு சிரிப்பு வந்ததுங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால கோபமும் இருந்தது. தன்னோட ராஜகுருவை அவமதிச்சு தன் காவலர்களையே அடிக்கும்படி செஞ்சிட்டாரு அப்படின்ற கோபம் மன்னரோட மனதுல தெனாலிராமன் மீது ரொம்ப மெதுவா உருவாகுது. தெனாலிராமனுடைய திட்டம் வெற்றி பெற்று இருந்தாலும் மன்னரோட கோபம் இப்போது அவன் மீது திரும்பி இருந்தது.
2: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
2: விஜயநகரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆற்றங்கரையில ஒரு நாள் ராஜகுரு தாத்தாச்சாரியார் ஆனந்தமா குளிச்சுக்கிட்டு இருந்தார்.
3: ஆஹா, என்ன ஒரு சுகமான குளியல்! இந்த ஆற்று தண்ணீருக்கு ஈடே இல்லை.
2: அதே நேரத்துல அங்க வந்தான் தெனாலிராமன். தனக்கு உதவி செய்ய மறுத்த ராஜகுருவை பழி வாங்கணும்னு காத்திருந்த அவனுக்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்பவே பிடிச்சு போச்சு.
4: அடடா, இன்னைக்கு ராஜகுரு தனியா மாட்டிக்கிட்டாரே, நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, விடக்கூடாது.
2: உடனே ஆற்றங்கரையில இருந்த ராஜகுருவோட ஆடைகளை எடுத்துக்கிட்டு கிளம்ப முயன்றாரு.
5: ஏய் ராமா, அது என்னுடைய ஆடைகள், எங்க எடுத்துக்கிட்டு போற?
4: ஓ, உங்களுக்கு ஆடைகள் தேவைப்படுதா?
5: உனக்கு தேவைப்படுதா என்ன? உடனே கொடு.
4: கொடுக்கலாம் ஐயா, ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு.
5: என்ன நிபந்தனை?
4: இந்த ஆற்றுக்கு நிறைய பேர் வருவாங்க, நீங்க இப்படி குளிச்ச விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா என்ன உங்க தோல்ல தூக்கிக்கிட்டு ராஜவீதி வழியா பவனி வரணும்.
5: என்னது, உன்னை தோல்ல தூக்கிக்கிட்டு ஊர்வலமா வரணுமா?
2: வேற வழி இல்லாம அவமானத்தை பொறுத்துக்கிட்டு ராஜகுரு தெனாலிராமனை தன் தோல்ல சுமந்துக்கிட்டு ராஜவீதிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு.
4: ஆமாம் ஐயா, இல்லைன்னா ஆடைகள் என்னிடமே இருக்கட்டும்.
5: ஏய் ராமா, சீக்கிரமா இறங்கிடு, யாராவது பார்த்துட்டு போறாங்க.
4: ஆனா என்ன ஐயா, நீங்க இவ்வளோ பெரியவர், உங்க தோல்ல நான் வரதை பார்த்து எல்லோரும் பெருமைப்படுவாங்க.
5: பெருமையா? என் மானமே போகுது.
2: அதே நேரத்துல அரண்மனை மேல் மாடத்துல இருந்து மன்னர் ராஜவீதிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
6: இது என்ன ஆச்சரியம், ஒருவன் தோல் மீது இன்னொருவன் ஏறி உட்கார்ந்து வருகிறானா? காவலாளிகளே, தோல் மீது உட்கார்ந்து வருபவனை நன்கு ஆராய்ந்து யார் என்று என் முன் அழைத்து வாருங்கள்.
7: உத்தரவு அரசே.
2: அரசரின் உத்தரவு தெனாலிராமனின் காதில் விழுந்ததும் அவனுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு.
4: அடடா, அரசர் பார்த்துட்டாரே, இப்ப காவலர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம திட்டம் நமக்கே ஆபத்தாயிடுமே.
2: உடனே ராஜகுருவோட தோல்ல இருந்து கீழே இறங்கிய தெனாலிராமன்,
4: ஐயோ ராஜகுருவே, நான் செய்தது பெரிய தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க
2: என்று சொல்லி ராஜகுருவின் கால்கள்ல விழுந்தான்.
5: சரி சரி, உனக்கு புத்தி வந்துருச்சுன்னா அதுவே போதும்.
4: அதுக்கு பரிகாரமா இப்போ நான் உங்களை என் தோல்ல சுமந்துக்கிட்டு போறேன்
2: என்று சொல்லி தெனாலிராம ராஜகுருவை தன் தோல்ல சுமந்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான்.
7: யாரெங்கே, அரசரின் உத்தரவு, தோல் மீது ஏறி உட்கார்ந்து வருபவரை கைது செய்யுங்கள்.
2: காவலர்கள் ராஜகுருவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க.
5: அட, என்னது இது?
6: ராஜகுருவே, இது என்ன காரியம், அவர் தோல் மீது ஏறி வருகிறீர்கள்?
5: அரசே, தென்னாலிராமன் என்னை ஏமாற்றி விட்டான்.
6: எப்படி?
5: அரசே, வழியில தென்னாலிராமன் சாக போற மாதிரி கிடந்தான். நான் இறக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவனுக்கு மயக்கமா இருக்கு, நடக்க முடியலன்னு சொன்னான். அதனால இறக்கப்பட்டு அவனை என் தோல் மீது சுமந்து வந்தேன். ஆனா அரண்மனைக்கு பக்கத்துல வந்ததும் அவனே என்ன வலுக்கட்டாயமா அவனோட தோல் மேல என்னை ஏத்திக்கிட்டான்.
2: ராஜகுருவின் பேச்சை கேட்ட மன்னருக்கு சிரிப்பு வந்ததுங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால கோபமும் இருந்தது. தன்னோட ராஜகுருவை அவமதிச்சு தன் காவலர்களையே அடிக்கும்படி செஞ்சிட்டாரு அப்படின்ற கோபம் மன்னரோட மனதுல தெனாலிராமன் மீது ரொம்ப மெதுவா உருவாகுது. தெனாலிராமனுடைய திட்டம் வெற்றி பெற்று இருந்தாலும் மன்னரோட கோபம் இப்போது அவன் மீது திரும்பி இருந்தது.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் பெரிய குதிரைப்படைய உருவாக்க விரும்பினாரு. அதற்காக அரேபியாவிலிருந்து 1000 குதிரை குட்டிகளை வரவழைச்சு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒன்னு கொடுத்து வளர்க்க சொன்னாரு.
2: ஒவ்வொரு குதிரைக்கும் தினமும் 3 வராகன் பொன் உணவு செலவுக்காக வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு பிறகு குதிரைகளை அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் அனைவரும்.
1: தென்னாலிராமனுக்கும் ஒரு குதிரை குட்டி கிடைச்சது. ஆனா அதை வளர்க்கும் பொறுப்பை பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது.
3: அப்படியா, 3 வராகன் பொன்னையும் குதிரைக்கே செலவு செய்யணும்னு யார் சொன்னது? கொஞ்சம் புல் கொடுத்தாலே போதும்.
1: அவன் குதிரைய ஒரு சின்ன கொட்டகையில அடைச்சு சுவர்ல ஒரு துவாரம் வைத்து தினமும் கொஞ்சம் காய்ந்த புல்லை மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்தான். பசியால வாடின குதிரை புல்லை வேகமா புடுங்கி சாப்பிட்டது. காலம் போக போக அது எலும்பு தோலுமா மெலிந்து போனது.
2: எல்லாரோடைய குதிரைகளும் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. ஆனால் தென்னாலிராமா, நீ ஏன் உன் குதிரையை மட்டும் அழைத்து வரவில்லை?
3: அரசே, அந்த குதிரையை என்னால் பிடித்து கொண்டு வர முடியாது. தாங்கள் லாயத்தலைவரை அனுப்பினால் ஒருவேளை அவரால் முடியும்.
1: மன்னர் உடனே லாயத்தலைவரை அனுப்பினாரு. நீண்ட தாடியுடன் வந்த அவரு குதிரையோட துவாரத்தின் வழியா எட்டி பார்த்தாரு.
4: எங்கே அந்த முரட்டு குதிரை? ஐயோ ஐயோ, என் தாடியை விடு!
1: பசியால அதிகாரியோடைய தாடியையே புல் அப்படின்னு நினைச்சு அந்த குதிரை அதை இறுக்கமா பிடிச்சு இழுத்துருச்சு. வேற வழி இல்லாம தாடிய கத்தரிச்சுதான் அவரை விடுவிக்க முடிஞ்சது.
4: என் தாடி போச்சே.
3: அதிகாரி அவர்களே, குதிரையை பிடிக்க வந்தீங்க, தாடி இழந்துட்டீங்களே.
2: ராமா, குதிரைக்கு ஏன் சரியாக உணவு கொடுக்கவில்லை?
3: அரசே, நான் கொஞ்சம் தீனி போட்டதற்கே அது உங்கள் நாயத்தலைவரின் தாடியை பிடித்து இழுத்தது. இன்னும் நன்றாக சாப்பிட வைத்து வளர்த்திருந்தால் எத்தனை பேருடைய தாடியை பிடித்திருக்கும்? மற்ற குடிமக்கள் தங்கள் குடும்ப சாப்பாட்டை சுருக்கி குதிரையை வளர்த்திருக்கிறார்கள். நானும் அப்படியே செய்திருந்தால் என் குடும்பம் என்ன ஆகியிருக்கும்?
1: பெரும் சிரமத்தோட குதிரைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க. அதோட நிலைமையை பார்த்த மன்னர் கோபம் அடைகிறாரு.
2: ராமா, உன் பேச்சு எனக்கு ஒரு உண்மையை உணர்த்தி விட்டது. படையை பெருக்குவது மட்டுமல்ல, மக்களின் உணவு மற்றும் நலனை பாதுகாப்பதே அரசனின் கடமை என்று உணர்த்தி விட்டாய்.
3: அரசே, மக்கள் நன்றாக இருந்தால்தான் நாடும் நன்றாக இருக்கும்.
1: இப்படியாக ஒரு மெலிந்த குதிரையின் மூலம் மக்கள்

மக்களின் நலனின் முக்கியத்துவத்தை மன்னருக்கு உணர்த்தினான் தெனாலிராமன். சிறந்த ஆட்சி அப்படின்றது படைபலத்தை பெருக்குவது மட்டுமல்ல, மக்களின் உணவு, நலம், வாழ்வாதாரம் ஆகியவற்றை பாதுகாப்பதே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? வணக்கம் நேயர்களே, நேரம் முற்பகல் 11:01 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க அழைப்பது யாரோ நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னன்னா, பயனில்லா பொருளால் கிடைத்த லாபம் அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பு. குப்பையாய் கிடந்தாலும் குன்றின் மேல் மின்னும் அப்படின்னு ஒரு அழகான பழமொழி இருக்கு. என்ன இதுக்கு பொருள்னா, குப்பைக்கு போகக்கூடிய வேஸ்ட் பொருட்கள் கூட சரியான கைகளில் கிடைச்சது அப்படின்னா மதிப்புள்ள பொருளாக மாறும்ன்றது தான் இந்த பழமொழிக்கு அர்த்தம். பழைய

0: மச்சாமா ஈயம்பத்தலைக்கு வெறிச்சம் பழம் அப்படின்ற இந்த பாடலை பாடிக்கிட்டு அப்படியே சைக்கிளில் நடந்துக்கிட்டு காலையிலே வருவாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டு வரவங்களே நான் பார்க்கவே முடியறதில்ல. பட் இருந்தாலும் இருக்கத்த செய்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரவங்க கிட்ட காலையிலேயே அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இன்னைக்காச்சும் இந்த பொருளெல்லாம் தூக்கி நம்ம எடைக்கு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய இரும்பு பக்கெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து ஒரு கிலோ இவ்வளோன்னு சொல்லுவார், நீங்கள் என்னங்க கம்மி ரேட்டு கொடுக்குறீங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து அங்கே நிறைய நேரம் கொடுக்கு வாங்கி கேட்டாங்க, ஆனால் என்னால் அன்னைக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேரம் பேசி அப்படியே வாதாடி ஒரு கட்டத்துக்கு வந்து சரி ஓகே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே விற்று, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வேஸ்ட்டுன்னு நினச்ச ஒரு பொருள் இன்றைக்கி வந்துட்டு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்த பொருளாக மாறி இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வீட்டிலலாம் இருக்குது நடந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். கால் பண்ணுங்கள் 9787770107 என்ற எண்ணிற்கு. இப்போ ஒரு நேர் இணைப்புல இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் கலைச்செல்வி அன்பு விஜயபுரி அவர்களே.
0: வணக்கம் கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
1: நீங்க
0: சொல்லுங்க. ஆமா ஆமா கண்டிப்பா மழை அதிகமா தான் இருக்கு, ஏற்காட்டுல இருக்க மாதிரிதான் இருக்கு.
1: நிறைய மழை வரணும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம.
0: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லுங்கக்கா, பயன் இல்லாத பொருளால் கிடைத்த லாபம் அப்படின்னா உங்க வீட்டுல என்ன மாதிரி லாபம் தான் அந்த பயன் இல்லாத பொருள் உங்களுக்கு வந்துட்டு லாபத்தை பெற்று தந்தது?
1: நாங்க விஜயபிரியா அந்த தேங்காய் மட்டை எல்லாம் இருக்குல்ல,
0: ஆமா
1: தேங்காய் மட்டை அந்த தேங்காய் ஓடு இதெல்லாம் வந்து வேஸ்டா வேஸ்ட் பண்றது இல்ல, தண்ணி அடுப்புக்கு போட்டு இருப்போம். தண்ணி காய வச்சிட்டு இருப்போம், குளிர்காலத்துல தண்ணி காய வச்சிட்டு இருப்போம். அதை வந்து ஒருத்தவங்க விலைக்கு வாங்குறாங்கன்னு தெரிஞ்சது எங்களுக்கு. அது இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு காசுன்னா அது எவ்வளவு காசு இருக்கு அந்த மாதிரி விலைக்கு வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நாங்க சேர்த்து வச்சுட்டு வச்சுட்டு அவங்களுக்கு போட்டுட்டோம், போட்டுட்டு காசு வாங்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பால் கவர் இருக்கு இல்லையா, பாக்கெட் பால், பாக்கெட் பால் வாங்குறதுல மாட்டு பால் தான் வாங்குவோம். ஏதோ ஒரு சில சமயங்கள்ல பாக்கெட் பால் வாங்கினாலும் அந்த ஓரத்துல மட்டும் கரெக்டா கட் பண்ணிட்டு அந்த கவரை அப்படியே கழுவி கழுவி அப்படியே வச்சிருந்து அந்த கவரையும் வாங்குறாங்க விலைக்கு.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அது வந்து எடை போட்டு வாங்கிக்கிறாங்க விலைக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பைசெல்லாம் இந்த கட்ட பைசல் இதெல்லாம் இருக்கு இல்ல, அது கூட வாங்குறாங்க விலைக்கு. அப்புறம் அந்த பழைய செல்லுங்க எல்லாம் விலைக்கு வாங்குறாங்க.
0: ஓகே, நீங்க இதுல எதை வந்துட்டு கொடுத்து விலைக்கு வாங்கிருக்கீங்க, அதாவது காசா பண்ணிருக்கீங்க, பால் பாக்கெட் பண்ணிருக்கீங்க, அப்புறமேட்டு அந்த
1: எல்லாமே தேங்காய் ஓடு தேங்காய் திரட்டை இருந்து எல்லாமே நாங்க பண்ணிருக்கோம். அப்புறம் புடவைகள் வந்து கொஞ்சம் பழசாயிட்டது கிளியாம கிளியாம இருந்தா அதுவும் விலைக்கு வாங்கிட்டாங்க.
0: எஸ் நிறைய உங்ககிட்ட இருக்கு போலயே.
1: இல்லைன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் நமக்கு பயனுள்ளதா கொடுக்குறாங்க.
0: ரொம்ப சூப்பர் கா.
1: சைன் எல்லாம் கொஞ்சம் பழசா ஆயிடுச்சுன்னா அதையும் குடுத்துட்டு நம்ம திருப்ப காசாவும் வாங்கிக்கலாம் இல்ல பொருளாவும் வாங்கிக்கலாம். புதுசாவும் புது சைனாவும் அது கூட காசு போட்டு புது சைனாவும் வாங்கிக்கலாம்.
0: ஆமா ஆமா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு.
1: எதுவுமே கிடையாதுங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்றதுக்கு முன்ன
1: ஒரு படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் போட்டு எரிக்கிறீங்களே இது பழசுதான் இது போட்டு எரிக்கிறது அப்படின்னு ஒரு பெரியவர் தூக்கிட்டு வருவாரு. என்னது மூச்சிங்காரம் பேஜி ஆல்ரெடி போய் மூணு நாள் ஆகுது அட்டக்கு.
0: ரொம்ப நன்றிக்கா இணைப்புல இணைஞ்சு.
1: கிடையாது பழைய பெரியவர்கள் பழையவங்க இருந்தாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லி வீட்டுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி நிலா சோறு ஊட்டி எல்லாம் நல்லா குழந்தைகளை பாத்துக்குவாங்க. பெரியவங்க இருக்கிறது வீட்டுல எவ்வளவு ஒரு 1000 தெய்வங்களுக்கு சமம் பெரியவர்கள்.
0: ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப அழகா சொன்னீங்க. பயனில்லாத பொருளோட ஒரு நகைச்சுவை சொல்லி ஒரு கருத்தையும் சொல்லி முடிச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்ததற்கு ரொம்ப நன்றிக்கா.
1: நினைக்க கூடாது, பெரியவர்கள் தான் நமக்கு, நம்ம தொட்டு வளர்த்தவங்க, அவங்களை வந்து வேஸ்ட் என்னைக்கு நினைக்க கூடாது நம்ம.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அக்கா. இணைப்பில்
1: இணைஞ்சதற்கு நிகழ்ச்சி அருமையா போகுது, உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இனி எல்லாம் இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சம் ஒண்ணு குடிக்க தண்ணி கூட.
3: இந்த குடி.
2: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
3: ஆ, கேளு கேளு.
2: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
3: நம்ம யூஸ்க்கு தானே.
2: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
4: உங்களுக்கு அறிவோ அறிவு.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
7: நேரம் காலை 11:15 ஆகிறது. அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். பயனில்லா பொருளால் கிடைத்த லாபம் அப்படின்ற தலைப்புல தாங்க இன்னைக்கு நாம பேசிட்டே இருக்கோம். வாங்கம்மா, வாங்கக்கா, உங்க வீட்டில் இருக்க பழைய கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் கொடுத்துட்டு புது பொருளை வாங்கிட்டு போங்கன்னு காலையிலேயே இந்த வண்டியும் வரும். இந்த வண்டிலாம் வரும்பொழுது வீட்டில் ஏதாச்சும் மிக்சி கிரைண்டர்லாம் உடஞ்சி போய் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம புது பொருள்லாம் வாங்குவோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நாளாக குப்பையன்னு நினச்சி நாங்கள் வேஸ்ட்டுன்னு நினச்சி தான் வச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் தூக்கி நாங்கள் வந்துட்டு இடைக்கு போடும்போது அது நமக்கு லாபமாக மாறுனுச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்கும் இல்லைங்களா? சில பொருட்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு குப்பைன்னு தெரியும், ஆனாலும் அந்த குப்பையும் கூட நமக்கு லாபமாகத்தான் இருக்கும். இன்னும் சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா பணமாக இல்லாமல் மாற்று வழிகளில் நமக்கு பயன்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒரு பக்கம் இடைக்கு போடுவோம், இன்னொரு பக்கம் அதை வச்சு என்ன பண்ணலாம்னா நம்ம கிராஃப்ட் எல்லாம் பண்ணலாம், கிஃப்ட் மாதிரி நம்ம பண்ணலாம், அதே மாதிரி அதை வச்சு கூட எல்லாமே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே நியூஸ் பேப்பர் வந்துட்டு நமக்கு பல விதங்களில் பயன்படுது. அது வேஸ்ட்டு, ஒரு நாள் படித்து தூக்கி போட்டுட்டா அவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் அதை வச்சு நம்ம நிறைய விதமான பொருட்கள் எல்லாம் நம்மளால் செய்ய முடியும். இதுதான் ஒரு வகையான லாபமும் கூட. இதை பற்றி தான் இன்னைக்கு நாம பேசிகிட்ருக்கோம். நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787070178 என்ற எண்ணிற்கு. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன் ராஜேஷ் கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சுண்ணா, அங்க முடிஞ்சதா? என்ன சொல்வீங்க, உங்க வீட்ல என்ன அப்படி ஒரு பொருள் உங்களுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது?
8: கண்டிப்பா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த தீமண செவ் இருக்குது பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா யூஸ் பர்னல் ஏதோ போயிருச்சுன்னு அப்படியே விட்டுட்டாங்க. அது அப்புறம் நான் மாட்டி செக் பண்ணிட்டு, சரி பர்னல் தானே போயிருக்குது, அப்ப பர்னல் புது பர்னல் வாங்கி மாட்டி அப்புறம் அதை யூஸ் பண்ணிட்டுக்கிறேன் இப்போ ஒரு 5 வருஷமா. ஏன்னா கேஸ் சிலிண்டர் முடிஞ்சு போன டைம்ல அதான் இது
7: பண்ணுவோம்.
8: அதனால அதுல ஒரு நன்மை, ஏன்னா அது நம்ம விட்டுருந்து தூக்கி இறங்கி போட்டுருப்பாங்க, நான் அது பர்னல் போயிருக்கு பாத்துட்டு கரெக்டா பர்னல் மாத்தி விட்டுட்டேன்.
7: என்ன பிரச்சனைன்னு தெரியாம ஒரு ஓரமா இருந்தத பிரச்சனை இதுதான் கண்டுபிடிச்சு அதை மாத்தி இப்ப பயனுள்ளதா மாத்திட்டீங்க.

0: அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுவோம், அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சு அது ஒரு பண்டல் ஆகும். அப்புறம் அது போய் பழைய பேப்பர் கடையில போட்டு காசு வாங்கிக்கிறது. வீடு கட்டும் போது நாங்க பாத்ரூம் போட்டு கட்டோம். அதுல மீதியான இருப்பெல்லாம் வந்து கட் பண்ணதெல்லாம் கிடைச்சு, அதெல்லாம் வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அது போட்டு அது போய் இருப்பு கீழ போட்டு காசு ஆகினது.
1: இந்த மாதிரி நிறைய காசு ஆக்கிருக்கீங்க போலயே.
0: கண்டிப்பா நிறைய இருக்குது. இது செல்போன் வாங்குறதுக்குன்னா ஒரு குரு போன் வருவாங்க. இந்த மாதிரி பழைய போன் உடஞ்சு போனதா கொண்டாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா பட்டன் போன் ஒரு 5-6 போனாட்டு இருந்துச்சு. அப்படியே போட்டு எங்க அம்மாட்ட கொடுத்து அப்படியே அது காசு வாங்கிக்குமா போட்ட வருவாங்க வாங்கிக்கணும் அதே மாதிரி வாங்கிட்டாங்க.
1: ஓகே ஓகே, நிறைய இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து வச்சு நிறைய லாபம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்ன பிள்ளை நினைஞ்சு உங்களுடைய வீட்டில் நடந்த நீங்கள் எதெல்லாம் லாபமாக்குறீங்களோ அந்த திங்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு நன்றி. நன்றி. சில பொருட்கள் வந்துட்டு இப்போ நம்ம டீ எல்லாம் வச்சுட்டு அந்த டீ தூள் எல்லாம் வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு போ, ஆனா அந்த செடிக்கெல்லாம் கொட்டினா என்ன ஆகுது, உரம் ஆகுது இல்லைங்களா? அதே ஒரு லாபம் தான். நம்ம காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி அதனுடைய சுவைத்த பிறகும் கூட அது நமக்கு பயனுள்ளதாக தான் மாறுது. ஸோ இந்த மாதிரி பயன் இல்லாத பொருளால் கிடைத்த லாபம் அப்படின்னா என்ன, ரொம்ப பெரிய லாபம்லாம் இருக்காது. ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் ஒரு 10 ரூபாய் 100 ரூபானாலும் அது நமக்கான ஒரு லாபம் தான் இல்லைங்களா? அது அன்னைக்கு ஒரு பால் வாங்குறதுக்கு உதவியாக இருந்திருக்கலாம், சக்கரை வாங்கறதுக்கு உதவியா இருந்திருக்கலாம். இப்படி நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு அந்த காசு வந்துட்டு நமக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டில் பயன் இல்லாத பொருளால் கிடைத்த லாபம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். கால் பண்ணுங்க 9787-0107 என்ற எண் இருக்கு. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்தே இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? நேரம் காலை 11:30 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில. இன்னைக்கு என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இல்லா பொருளால் கிடைத்த லாபம் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பழைய பேப்பர் இந்த மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்குமே கூட பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸாக நிறைய ஃபைல்ஸ் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வந்திருக்கும். அதையெல்லாம் முடிக்கப்பட்ட ஃபைல்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஃபைல்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ், அதேமாதிரி அட்டைப்பெட்டிகள், இதையெல்லாம் ஏலம் விட்டு 5000 கோடி வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த இடங்க அந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா, அந்த இடமும் காலியானதுனால 1000,000,000 சதுர அடி பரப்பு வந்துட்டு இப்போ பயன்பாட்டுக்காகவே வந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக அந் அவ்வளோ இடத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அந்த பொருட்கள் எல்லாம் ஏலத்துக்கு போய் விற்றதுக்கப்புறமா அந்த இடமெல்லாம் ஃப்ரீ ஆகி இப்போ மீண்டும் அதை வந்து பயன்பாட்டுக்காக இன்னும் இப்போ வேறு வேறு பொருட்கள் வந்து வைக்கிறதுக்கான இடமாக அது மாறி இருக்கு. இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்துட்டு இடமும் நமக்கு சேமிக்கப்படுது, நமக்கு லாபமும் நிறைய கிடைக்குதுங்க. ஒரே கல்லர் ரெண்டு மாங்காய் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இது நம்ம வீட்லேயுமே கூட நடக்கும் இல்லைங்களா, சில பொருட்களை வந்துட்டு இடம் மாற்றும் பொழுதும் நமக்கு அந்த கேப் வந்துட்டு ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு லாபமும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். 11:31 ஆகிறது. பயனில்லா பொருளால் கிடைத்த லாபம் அப்படின்ற தலைப்பில் நாம் இன்னைக்கு பேசிகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம். ரொம்ப நலமா இருக்கேன் அண்ணா சந்திரசேகர். அண்ணா நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க அண்ணா, பயனில்லாத பொருளால கிடைத்த லாபம் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி லாபம் எல்லாம் உங்க வீட்டுல உங்களுக்கு கிடைச்சிருக்கு?
1: அதாவது எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, மிக நீண்ட நாட்களாக நாங்க பயன்படுத்தக்கூடிய வேஸ்டான பொருட்களை வச்சு பண்றோம்னா, இந்த பெட்ஷீட், இந்த பெட்ஷீட் என்ன ஆயிடும், கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா பழுசா போயிடும். அந்த பழுசா போகக்கூடிய பெட்ஷீட்டை நாங்க அழகா கட் பண்ணி ஸ்கிரீன் மாதிரி வச்சு அதுல ஒரு டிசைன் மாதிரி

0: அமைச்சு நாங்க வந்து வீட்டுக்கு கர்டன் மாதிரி மாத்திடுவோம். பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அது லைட்டா அது பழுசார மாதிரி தோணுச்சு அப்படின்னா அத வந்து வீட்டுக்கு கர்டன் மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா ஒன்னுத்துக்குமே உதவாதுப்பா, ஒத்துக்குமே பயன்படாது, ரொம்ப கண்டர்கோலமா கிழிஞ்சு இருக்கு அப்படின்னா அந்த கிழிஞ்ச துணிய யூஸ் பண்ணி வீடை துடைப்போம், கிளீன் பண்ணுவோம், அடுப்பாங்கறைக்கு துணியாக வச்சுப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறத நாங்க செய்யறோம். அடுத்து கொட்டாங்குச்சி இருக்கு. அந்த கொட்டாங்குச்சியில நாங்க அழகா கைவினை பொருட்கள் மாதிரி அழகுபடுத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படிங்கறத செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அம்மா வந்து யூஸ்ஃபுல்லா கிஃப்ட் மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், பாக்குறதுக்கும் ரொம்ப அவ்வளவு அழகா இருக்கும். அதுல அந்த தேங்காயில வெளியில இருக்கு இல்லையா அந்த நார் அப்படின்னு அந்த குடுமி, அதை பயன்படுத்தி வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாத்திரத்தை தேய்ப்போம். குறிப்பிட்ட இந்த டீ பாத்திரம், பால் பாத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி அதிகம் இருக்கும். அதை நாங்க பயன்படுத்தி தேய்க்கிறதுனால அந்த பாத்திரங்கள் பல பலன்னு சூப்பரா ஆயிடுது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு பாக்குறதுக்கு. நிறைவாக ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கால் மிதியாக மேட்டாக நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான நாள்பட்டு அந்த ட்ரெஸ் இருக்கும், ஆனா ரொம்ப காத்திரமா இருக்கும். அத வந்து அழகா கட் பண்ணி ரவுண்டா ஓவல் ஷேப்ல மேட்டு மாதிரி கூட நாங்க பயன்படுத்துறோம். சோ இவ்வளவு கைவினை பொருட்கள் மாதிரியும் தேவையற்ற ஒரு பொருளா இருக்கிறத தேவையுள்ள ஒரு பொருளாக வீட்டுல நாங்க மாத்திக்கிறோம்ப்பா. அதனால நாங்க பெருசா வெளியில போய் காசு கொடுத்து வாங்குறது இல்ல, இருக்கிற பொருளையும் ஆல்டர் பண்ணி கர்டைன் மாதிரியும் மேட்டு மாதிரியும் பயன்படுத்துறோம். அதே மாதிரி கைவினை பொருட்கள் செய்யறோம். அப்புறமா அந்த நாரை பயன்படுத்தி அந்த டிஷ் வாஷ் எல்லாம் வாஷ் பண்றோம். அதனால பயனுள்ள விஷயமா தான் இவையெல்லாம் நாங்க செய்யறோம்ப்பா வீட்டுல.
1: ரொம்ப சூப்பர் அண்ணா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்றீங்க. ரொம்ப நன்றி இணைப்புல இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டதற்கு. நன்றி நன்றி நன்றிங்க அண்ணா. இப்போ அவங்க வந்துட்டு இந்த பழைய துணி எல்லாம் வந்துட்டு மேட்டா பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்டுன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு ட்ரெஸ் வந்துட்டு ஞாபகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாய்ஸ் வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட் வந்து போடுவாங்க இல்லைங்களா, அது என்னதான் வந்துட்டு பழசானாலுமே கூட அது ரொம்ப அந்த அளவுக்குலாம் கிளியாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும், கலர் வேணா தேஞ்ச மாதிரி வெளுத்த மாதிரி இருக்குமே தவிர, ஆனால் அதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ஹார்டாகவே தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் கூட நம்ம கட் பண்ணி மேட்டா போட்டோம்னா காலுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அந்த ஈரம் எல்லாம் அது உறிஞ்சக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு, இணைந்து இருங்கள். இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? நேரம் முற்பகல் 11:43 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க அழைப்பது யாரோ நிகழ்ச்சியில. இன்னைக்கு பயனில்லாத பொருளால் கிடைத்த லாபம், இந்த தலைப்புல தான் நாம இன்னைக்கு பேசிட்டே இருக்கோம். நிறைய பொருட்கள் வந்துட்டு நமக்கு குப்பை மாதிரி தெரியும், ஆனா அதுவும் நமக்கு பயனுள்ளதாகத்தான் மாறும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃப்ரிட்ஜு டிவி இதெல்லாம் வாங்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய அட்டைப்பட்டி எல்லாம் கிடைக்கும். அந்த அட்டைப்பட்டியில நம்ம என்ன பண்ணலாம்னா துணி எல்லாம் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வீடு மாதிரி அழகான ஒரு டிசைன் மாதிரி மேக் பண்ணி அதை அப்படியே நம்ம வீட்டுக்கு முன்னாடி அலங்கார பொருட்கள் அழகு பொருட்களை நம்ம வீட்டிலேயே நம்ம மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லையா அது இன்னும் கூட நம்ம இன்னும் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாண்டு மாதிரிலாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பயனில்லாத பொருள் கூட நமக்கு பயன்பாட்டுக்கு நிறைய உதவியாக இருக்கிறது. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா. காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். உங்க பேர் சொல்லிடுங்க. சுப்பிரமணியண்ணா எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க சொல்லுங்க.
1: ரொம்ப நல்லதுமா. நாங்க பழைய பொருளை பத்தி கேட்டிருக்கீங்க, என்ன செய்யறது அப்படின்ட்டு. நம்மள பெயிண்ட் கம்பெனி, நம்ம பெரிய பெயிண்ட் கம்பெனி அம்மா, தர்மபுரி அடுத்து ஓசூர் போற வழியில கவர்மெண்ட் ஐடி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருக்குமா, அந்த இடத்துல தான் இருக்கு.
0: ஓகே ஓகே. ஆமா, பெயிண்ட் கடைங்கும் பொழுது நிறைய பொருட்கள்லாம் வேஸ்டேஜா இருக்கும்.
1: ஆமா ஆமா, நிறைய இந்த நீ சொன்ன போல இந்த பாக்ஸ் நிறைய வருதுமா, பாக்ஸ் அட்டைப்பெட்டியில. அந்த பொருள் என்னென்ன தேவைப்படுறது, வீட்டு பொருள் என்னென்ன, பிரஷ் கண்ணு எல்லாம் நிறைய சொல்றாங்கல்ல, அது மாதிரி நிறைய பாக்ஸ் போடுறோமா, அந்த அட்டைப்பெட்டி எல்லாம் ஒரு சேமிச்சு வச்சு ஒரு 50 கிலோ 100 கிலோ 200 கிலோ வரைக்கும் கூட போடுறோம்.
0: ஓகே.
1: அடுத்தபடியா வந்து இந்த பெரிய பெரிய பேரல் இருக்கு பாருங்களா, கெமிக்கல் வருதெல்லாம் 200 லிட்டர் பிடிக்கிற பேரல், இந்த வீட்டெல்லாம் தண்ணி விட்டாம பாருங்க, பிடிக்க விட்டாம பாருங்க, அந்த மாதிரி பேரல் 200 லிட்டர் பிடிக்கிற
0: பேரல்,
1: அந்த மாதிரி 50 பேரல் 100 பேரல் கூட சேமிச்சு வச்சு அதை சேல் பண்ற மாதிரி.
0: ஓகே. நிறைய பேர் வீட்டுக்கு வாங்கிட்டு போறவங்களும் இருப்பாங்க
1: வீட்டுக்கு. ஆமா ஆமா. இந்த பவுடர் வந்து பாத்தீங்களா, பவுடர் நம்ம இந்த பெயிண்ட் தயாரிக்கிற பவுடர் தான். அதுவும் வந்து கேக்குறாங்க, வீட்டுக்கு உபயோகத்துக்கு தேவைப்படுதுன்னா கேக்குறாங்க, இல்லைன்னா அங்க அதுக்கு பனிப்பொருள் வாங்குறவங்க செல் பண்ணிருக்கோமா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் அண்ணா.
1: சூப்பர்மா, நன்றிமா, ரொம்ப நேரம் பேசிருக்கேன்.
0: ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி இணைப்புல இணைந்ததற்கு.
1: நன்றி நன்றி.
0: இந்த பக்கெட் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் எனக்கு இன்னொரு விஷயமும் வரும் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிக்கும் போது ஒரு பெரிய பெரிய பக்கெட் வாங்குவோம் பெயிண்ட்ஸ் எல்லாம், இல்ல சின்ன பக்கெட்ல பெயிண்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம். அதெல்லாம் கடைசியில எங்க போகும்னா நம்ம பாத்ரூமுக்கு தாங்க போகும். குளிக்கிறதுக்கு தண்ணி வந்துட்டு விளாசுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சுப்போம். துணி துவைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எங்கேயும் போடாம பத்திரமா நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பயனுள்ள பொருட்கள்லாம் வேஸ்ட்னு நினைக்கிற பொருட்கள் கூட அதனுடைய பயன்பாட்டை முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நமக்கு பயனுள்ள வகையில இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு. இணைந்தே இருங்க. இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது சீனி சீனி சினிமா. சீனி சீனி சினிமா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ? நேரம் முற்பகல் 11:51 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் அழைப்பது யாரோ. இன்னைக்கு அழைப்பது யாரோ நிகழ்ச்சி பயனில்லா பொருளால் கிடைத்த லாபம் என்ற தலைப்புல தான் பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய நேயர்கள் வந்துட்டு கலந்துட்டு அவங்க என்னென்ன மாதிரியான வேஸ்ட் பொருட்களை எல்லாம் மறுபடியும் ரீயூசபிளா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம கிட்ட சொன்னாங்க. கழிவும் பயன்படும், குப்பையும் கோபுரம் ஏறும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. வேஸ்ட்னு ஒதுக்குற எந்த பொருளுமே அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற கலையை நாம கத்துக்கிட்டோம்னா குப்பையும் கூட கோபுரமாக உயர்வடையும் அப்படின்றது தான் இந்த ஒரு பழமொழிக்கான ஒரு அர்த்தம். இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற வேஸ்டான பொருளை எல்லாம் மறுபடியும் வேற ஒரு விதமாக பயன்படுத்தி வெளியில அதுவும் அதிகமான அந்த பொருட்களை வாங்காம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்தி நீங்க காசை மிச்சப்படுத்தி இருக்கீங்களா? அப்படியான காசை மிச்சப்படுத்தி இருக்கீங்கன்னா அது என்ன பொருள், எதுக்காக நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க,

பத்தி எல்லாமே இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய பொருட்கள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த முட்டை வாங்கும் பொழுது அதனுடைய அட்டை இருக்கும் பாத்தீங்களா, அந்த முட்டையோடைய அட்டை, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலன்னா விதையை போட்டு அது வந்துட்டு விதை முளைக்கிறதுக்கு அந்த பதியம் போடுறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு அந்த முட்டை அட்டையோட நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் இருக்கும் பொழுது நம்ம அது ஒரு டைம் குடிச்சிட்டு அதை அப்படியே தூக்கி போடாமல் அதை நாம் கட் பண்ணி அதை வந்துட்டு பென்சில் போடுறது, ப்ரஷ் எல்லாம் போட்டு வைக்கிற அந்த மாதிரி ஒரு திங்ஸை நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் வந்துட்டு மண்ணெல்லாம் கொட்டி பூச்செடியெலாம் நாம் வளர்க்கலாம். அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இந்த துணிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய துணியெலாம் இருக்கும், அதையெல்லாம் நம்ம வந்துட்டு ஒன்று சேர்த்து இந்த பழைய துணியெலாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் அப்படியே கிழிச்சு கிழிச்சு எரிய விடாமல் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம தலகாணியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தலகாணி வெளியில் போய் வாங்காமல் அந்த பழைய துணியெல்லாம் இருக்கும் அப்படின்னா அதையெல்லாம் இன்னொரு கையிலேயே வந்துட்டு இன்னொரு துணி எடுத்து அதை தைச்சி அதுக்குள்ளே இருந்த பழைய திங்ஸு ட்ரெஸ் எல்லாம் அதில் போட்டு அப்படியே நம்ம தலகாணியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பெட்ஷீட் எல்லாம் இருக்கும் பொழுது சொன்ன மாதிரி தான், அதையெல்லாம் நம்ம ரொம்ப கிழிஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அது ரெண்டு மூணு இதாக ஒன்றா தைச்சி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ரெண்டு துணி வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா கட்டு கொஞ்சம் வந்து மொத்தமாக தெரியும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கால் மிதியாக பயன்படுத்தலாம். தேங்காய் நாரை வந்துட்டு நம்ம நிறைய கிராஃப்ட் மாதிரி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்களும் அதை பயனுள்ளதாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஒரு பொருள் வந்துட்டு நம்ம என்றைக்குமே வந்து அது பயன் இல்லை அப்படின்றதே கிடையாது, ஏதோ ஒரு வகையில் நமக்கு பயன்பட்டுட்டு தான் இருக்கும். அதுவும் வீட்டையெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா, வீட்டை சுத்தப்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பாக இருக்கும். ஆனால் சுத்தப்படுத்தும் போது தான் நிறைய திங்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கே விடுவோம், இவ்வளோ நாளாக இது இங்கே தான் இருந்ததா நம்ம தேடிக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தேடின ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும். அது அப்புறமேட்டு வெளியில் நம்ம வாங்கணும் நினைச்சிருந்தது பயனில்லாத பொருளால் நமக்கு கிடைக்குது. வீடும் சுத்தமாகுது, பழைய பொருள் நமக்கு கிடைக்குது, அந்த பொருள் நமக்கு லாபமாகவும் கிடைக்குது. இப்படி ஒரே கல்ல பல மாங்காய்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அது பயனுள்ளதா இல்லைங்களா. ஸோ வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. நிறைய பொருட்கள் வந்துட்டு வீணாக்கப்படக்கூடிய பொருட்களை எடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணினீங்கன்னா நிறைய க்ரியேட்டிவாக நம்மளால் திங்க் பண்ண முடியும். அதையெல்லாம் திங்க் பண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதையுமே காசு கொடுத்து வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இதனால் காசும் மிச்சமாகும், நமக்கு நம்மளுடைய பொருட்களும் வீடும் கூட ரொம்ப அழகாக நமக்கு மாறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நம்ம நல்லதொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே. 3, 2, 1, ஹோலா.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு சண்டே, எல்லாருமே வந்துட்டு வீட்டில் ஜாலியாக படுத்து தூங்கணுப்பா அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படி முறை நினச்சிட்டு இருப்பீங்க. பட் சில பல காரணங்களால் அது முடியாமல் போயிருக்கலாம். டோன்ட் வரி, நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் பற்றின சிறப்பு அம்சங்களை உங்களுக்காக கொண்டு சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்மளுடைய ஊரை சுற்றி உலா நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் எந்த ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டம் பழைய சோரமங்கலத்திலிருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனோம் அப்படின்னா சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குங்க. இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி நடந்து போன பாதை, நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த இடங்கள், பல தலைமுறைகளுடைய நினைவுகளை சுமந்த ஒரு பகுதி அப்படி நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஊருமே ஒவ்வொரு வரலாறுகளை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு ஊர் தாங்க சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர். சோழம்பள்ளம் எப்படி உருவானுச்சு, இந்த பகுதியுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், சேலம் வளர்ந்தப்போ இந்த பகுதிகள் எப்படி மாறியிருக்கும், பழைய தலைமுறைகள் விட்டு சென்ற நினைவுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பகுதியில நம்ம பார்க்க போறோம். எஸ், இந்த ஒரு மணி நேரமுமே வந்துட்டு சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் பற்றினாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஊர் மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊர் மொத்தமாக எவ்வளோ பரப்பளவில் இருக்குது, எந்தெந்த ஊர்கள் இந்த ஊரோட சேர்ந்து இருக்குது, அதே மாதிரி இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய

பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டம் இருக்குல்ல, நம்ம சேலத்திலிருந்து இரும்பாலை தாரமங்கலம் போகிற வழி அந்த பகுதியிலேயே வந்துட்டு இந்த சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குதுங்க. புதுரோடுக்கு அடுத்த ஸ்டாப்பே வந்துட்டு சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் தான். இந்த ஊர் வந்து நம்மளுடைய சேலத்திலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதியாக தாங்க இந்த சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஒரு ஊர் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஊருடைய வரலாறுகள் ரொம்ப ரொம்ப பெருசாகவும் இருந்திருக்குது, பல தலைமுறைகளை கண்ட ஒரு ஊராகவும் இருக்குது. ஸோ இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய தெருக்கள், வீடுகள், அதுக்கப்புறமா இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், மக்களுடைய முக்கியமான தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முக்கியமான புத்தகங்களில் ஒன்றான புத்தனாவது சுலபம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புத்தராவது, அதாவது கவலைகள் அற்ற அந்த துறவு நிலை அடைகிறது சுலபம் அப்படின்னு இந்த தலைப்புக்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கதைகளோட உலகத்துக்குள்ளார நுழைஞ்சா இது பல ஆழமான உண்மைகளை நமக்கு வந்து புரிய வைக்கும். இந்த தொகுப்பில் வர பல கதைகள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை பற்றி தான் சொல்லுது. புத்தரோட கதை எல்லாருக்குமே தெரியும். சித்தார்த்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளவரசராக இருந்தபோது அவருக்கு எந்த துயரமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா அரசர் அரண்மனைக்குள்ளாரியே அவரை வந்து பாதுகாப்பாக வளர்த்தாங்க. எங்கேயும் சித்தார்த்தன், அதாவது புத்தர், எந்த முதியவரையும் பார்த்துடக்கூடாது, நோயாளியும் பார்த்துடக்கூடாது, ஒரு இறந்தவரை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக வெளி உலகமே தெரியாமல் அவரை வந்து வளர்த்துறாங்க. ஆனால்

0: அவர் வெளி உலகத்தை பார்க்கறாரு, பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்து துறவி ஆகிறாரு. இது வந்து புத்தரோட கதை. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தைகளும் நினைக்கிறாங்க, அதாவது தன்னுடைய மகனை இல்லாட்டி மகளை இந்த வெளி உலகோட தோல்விகள்லேருந்தும் ஏமாற்றங்கள்லேருந்தும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அரண்மனை போன்ற ஒரு பாதுகாப்பை குடும்பத்துக்குள்ளார உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையால் என்ன நடக்குது அப்படின்னா, இளவும் பஞ்சு எப்படி காத்தோட போராடி கீழே விழுதோ அதே மாதிரி தான் பிள்ளைகளும் தங்களோட வீட்டோட அரவணைப்பை கடந்து இந்த சமூகத்துக்குள்ளார வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாருங்க. அதாவது தந்தை எவ்வளோதான் ஒரு காவலாளியாக நின்னாலும் வாழ்க்கையோட நிஜங்களையும் வழிகளையும் பிள்ளைகள் அனுபவித்தே தீரணும். உலகத்தோட யதார்த்தமும் மனிதர்களுடைய முகமூடிகளும் அவங்கள ஒரு கட்டத்தில் மோதி பார்க்க தான் செய்யும், அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தரோட கதையோடு ஒப்பிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப உணர்வு பூர்வமாக அதே சமயம் அழுத்தமாகவும் பேசுகிற ஒரு புத்தகம்தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின இந்த புத்தனாவது சுலபம் அப்படின்ற புத்தகம். வாழ்க்கையோட சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மனித மனதோட விசித்திரங்களை உணர்றதுக்கும் ஒரு முறை கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புத்தகம்னா இந்த புத்தகம். கட்டாயமாக வாங்கி படிங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய புத்தனாவது சுலபம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
1: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
4: இல்லையே, என்ன விஷயம்?
1: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
4: என்ன சொல்ற, அப்படியா?
1: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
4: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
1: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
4: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
1: அது எப்படி உனக்கு தெரியும்?
4: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
1: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
5: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சோழம்பல்லம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கோம். இந்த ஊருடைய முக்கியமான வரலாற்று நினைவுகள் என்ன, இந்த ஊருடைய முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுடைய கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில நம்ம கூட இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு அக்கா வந்து ரெடியா இருக்காங்க. வணக்கம் அக்கா.
8: வணக்கம் கண்ணு.
7: அக்கா, உங்களோட பேர் என்ன அக்கா?
8: மலருக்கண்ணு.
7: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்கக்கா?
8: பறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான்.
7: ஓகேக்கா, இந்த ஊர் மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன, நீங்க என்னென்ன தொழில் பண்ணிட்டு
8: இருக்கீங்க? முக்கியமா குளத்தேவரம் ஐயா பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஐயா இறந்த வாட்டி மவனை போட்டிருக்க, மவன் செய்யறான் 2 வருஷம் கழிச்சு. இதுதான் தொழில் நம்மளுக்கு.
7: இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை தெருக்கள் இருக்குது அப்படி மாதிரி தெரியுமாக்கா உங்களுக்கு?
8: காந்தி நகரம் மல்லம்மட்டி ஐயம்பெருமாம்பட்டி. ஐயம்பெருமாம்பட்டின்னா அந்த பக்கம், இது காந்தி நகரம் மல்லம்மட்டி. இது கிராமமாக தான் இருக்குது, கார்ப்பரேஷனெலாம் இல்லை.
7: சூப்பர்க்கா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது இந்த ஊரில் ஐயம்பெருமாம்பட்டி, அதுக்கப்புறமா காந்தி நகரம், அதுக்கப்புறமா சோழம்பள்ளம், மல்லப்பப்பம்பட்டி, இப்படி நிறைய கிராமங்கள் இருக்குது. அதில் ஒரு கிராமம் தான் இந்த ஒரு கிராமம் அப்படிமாதிரி ரொம்ப சூப்பராகவே வந்து சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை

வீதிகள் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஊரில் முக்கியமாக எல்லாரும் வந்துட்டு என்ன தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஊரில் வந்துட்டு சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த பேர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே ரிசர்ச் பண்ணும்போது தாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன பண்ணால், இந்த ஊர் வந்துட்டு வரலாற்றில் சுவாரஸ்யமான ஒரு பகுதியாக இருந்திருக்குது. அதாவது ஒரு ஊருடைய பெயர் உருவாகிறது பல காரணங்கள் இருந்திருக்கலாம் இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய விவசாயம், நீர்நிலை, தொழில், முக்கியமான மனிதர்கள், இப்படி பல விஷயங்கள் இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஊருக்கு சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த பேருமே வந்துட்டு வரலாற்றுகளில் ஏதாவது ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு பெயர் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படி மாதிரி இந்த ஊர் மக்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்று உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கோம். அந்த வகையில இந்த ஊர்ல முக்கியமா கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்ன, இந்த ஊர்ல நீர்நிலைகள் முக்கியமானது எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள் ரெடியாவே இருந்தாங்க. இப்போ அந்த வகையில ஒரு அண்ணா கூட தான் பேச போறோம். அண்ணா வணக்கம். அண்ணா
1: வணக்கம்.
0: அண்ணா உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: என் பேர் வந்து வில்லியம்.
0: ஓகேண்ணா, நீங்க எத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நான் இங்க வந்து பிறந்ததுலேருந்து இதே ஊர் தான்.
0: ஓகேண்ணா, பிறந்ததுலேருந்து இதே ஊர்ல இருக்கீங்க. இந்த ஊர் முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி மாதிரி நீங்க நினைக்கிறீங்க?
1: முன்னெல்லாம் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆகி பாருங்க, ரவுண்டானா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக.
0: ஓகேண்ணா, இந்த ஊர் மொத்தமாக எத்தனை பரப்பளவுனா இருக்குது? இந்த ஊரை சுற்றி என்னென்ன ஊர்கள்லாம் இருக்குது?
1: இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பார்த்தீங்கன்னா காமநாயங்கப்பட்டி இருக்குது, இந்தாண்ட புது ரோடு இருக்குது, இப்போ நீங்கள் சோழம்பள்ளத்தில் இருக்கீங்க, அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சக்கரப்புளியாமரம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது.
0: இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமாக என்னென்ன தொழில்களுக்கு நான் போகிறாங்க?
1: இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே போகிறாங்க, எல்லா ஒர்க்குக்குமே போகிறாங்க. ஒரு சில பேர் வந்து கொத்து வேலைக்கு போகிறாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங்கு, ஒரு சில பேர் ஒயரிங்கு, அப்புறம் டிரைவர் ஒர்க்குக்கு போகிறாங்க. அப்புறமேட்டு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா இதுக்குமே போகிறாங்க. அது இல்லாமல் படிச்சுட்டு ஒரு சில பேர் ஜாப்ல கம்பெனியில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊரில் மக்கள் என்னென்ன தொழில்கள்லாம் போவாங்க, என்னென்ன தொழில்கள்லாம் இங்கே முக்கியமான பிரதானமான தொழில்களாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்களே, கண்டிப்பாக இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்குமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும், அதே நேரத்தில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மள நிலை என்னான 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில சோளம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களுமே வந்துட்டு இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஊர் பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்காக ஒருத்தர் ரெடியா இருக்காரு. வணக்கம் ப்ரோ.
1: வணக்கம் ப்ரோ.
0: ப்ரோ உங்களுடைய பேர் என்ன ப்ரோ?
1: என் பேர் வந்து சாம்பால்.
0: நீங்க எத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். ஒரு 32 வருஷமாக நாங்கள் எங்களோட எல்லா தாத்தா பாட்டி எல்லாமே இங்கே தான் பூர்வீகம்லாம்.
0: இந்த ஊர் மக்கள் முக்கியமாக போகக்கூடிய தொழில்கள் என்னென்னா?
1: இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலுமே கலந்துருக்கிறாங்க. மேக்சிமம் வண்டி வச்சு ஓனராக டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுய தொழிலாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட எலிஜிபிள் தகுந்த மாதிரி வேலைக்கு போகிற அளவுக்கு அவங்கவுங்க நாலேஜ் தகுந்த மாதிரி எல்லாமே போகிற அளவுக்கு எல்லா வேலையுமே கலந்த மாதிரி ஏரியாவாக இங்கே இருக்கும். நீங்கள் கொத்து வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, கார்பன்டர் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை ஒரு அத்தியாவசியத்துக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. எல்லா மக்களும் கலந்துருப்பாங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும்.
0: இங்கே மக்கள் குடிநீருக்காக என்னென்ன பண்ணுறாங்க? இங்கே ஏரி குளங்கள் ஏதாவது இருக்கா?
1: இல்லை இங்கே மேட்டூர் தண்ணி தான். இது என்னென்னா பஞ்சாயத்துனுங்கனால உங்களுக்கு தண்ணி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓரளவுக்கு நீட்டாக வந்துடும். அதில்லாத இங்கே எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறனால நீட்டாக காலையிலானா ஒரு 1/2 hour அந்த மாதிரி தண்ணி வர அளவுக்கு தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. குளம் ஒன்று இருக்குது முத்தநாயகப்பட்டி, இது ஏரி ஒன்று இருக்குது மல்லப்பம்பட்டி ஏரின்னு சொல்லி, ஆனால் அது யாரும் மெயின்டைன் பண்ணாத இருக்கிறனால அது முள்ளுக்காடு அப்படி இப்படின்னு முள் அப்படி தான் இருக்குது.
0: ஓகேண்ணா. இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்னென்னா
1: பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாம் இந்த லோக்கல் ஃபெஸ்டிவல்னா இந்த மாரியம்மன் கோயில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மீதி இந்த கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னு பார்த்தா இங்கே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, ஒரு 2 சர்ச்சு இருக்குது இந்த கிராமத்தோட இதில். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராடாக

0: அந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மக்களும் நிறையா இருப்பாங்க, அது எல்லா மக்களும் கலந்து இருப்பாங்க. இங்கே இந்த கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்து அப்படியான ஒரு பிரிவினெல்லாம் இங்கே இருக்காது. இந்த பண்டிகைக்கு இவங்க போவாங்க, இவங்க கிறிஸ்மஸ்க்குனா இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் பார்ப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு விழா மாதிரியே இருக்கும் அந்த பொறுத்த வரைக்கும், இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பற்றி நிறைய விஷயங்களை எங்கள் கூட இணைஞ்சி பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களே, கண்டிப்பாக இந்த ஊர் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இந்த ஊர் பத்தின, அதாவது சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் பத்தின இன்னும் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா ரெடியா வெயிட்டிங்ல இருக்குங்க. இப்போ நம்மளுடைய ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயுமே இருக்கட்டுமே, ஃபர்ஸ்ட் கிராமமா இருந்திருக்கும். அந்த கிராமத்துல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படை வசதிகள் உருவாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் அடைஞ்சு அந்த கிராமம் வந்துட்டு ஒரு நகரமா மாறும். அந்த நகரமா மாறும்போது அந்த ஊர்ல முக்கியமான அடிப்படை தேவைகள் எல்லாமே வரும். நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ரோடு போடுறதா இருக்கட்டும், இல்ல வாட்டர் பைப் கனெக்ஷன் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல குடிநீர் வசதி நல்ல ஒரு குடிநீர் வசதியா கொண்டு வரதா இருக்கட்டும், வீடுகள் மேம்பாடாகிறதா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஊர் எல்லாமே வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்த ஊர் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா அப்பலாம் வந்துட்டு ஓட குடிசை, ஓட்டு வீடு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாருமே வந்துட்டு ஃபேப்ரிக் வீடு, அதாவது அட்டை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அட்டை வீடு, அது மட்டும் இல்லாமல் ஓட்டு வீடு இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெத்த வீடு, இப்ப மெத்த வீடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, அதாவது காங்கிரீட் வீடுகள். அது மாதிரி ஒரு சில காலங்கள்ல அதனுடைய வரலாறுகள் எல்லாத்தையுமே தாண்டி அதோடைய முன்னேற்றங்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சோழம்பள்ளம் அப்படிங்கிறதும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஊருங்க. இதுக்கு முன்னாடி சோழம்பள்ளம் அப்படிங்கிறது ஒரு கிராமமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ காலங்கள் போக போக நிறைய வசதிகள் கொண்டு வரப்பட்டு இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்குதுங்க. ஸோ இந்த ஊர் பற்றி சொன்னது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பயங்கரமாக என்ஜாயபுளாக இருந்துச்சா, நீங்கள் நல்லா என்டர்டெயின் ஆனீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும். அதே மாதிரி அடுத்து என்ன ஊருக்கு போகலாம், அடுத்த வாரம் என்ன ஊரை சுற்றி உலா போகலாம் அப்படிங்கிற பற்றின உங்களோட சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் அடுத்த வாரம் என்ன ஊருக்கு போகலாம், எந்த ஊரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு மறக்காம கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப மண்டே உங்க எல்லாத்தையுமே மீட் பண்ண வரேன் வேறொரு புது ஊரை பற்றி சொல்றதுக்காக. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பண்ணியர்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் தினமுமே நம்ம சேலத்து முகங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சு பேசுவாங்க. அப்படி இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, கவிதேடல் பதிப்பகத்துடைய நிறுவனர் கோகுல் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவருடைய இந்த ஜேர்னி பற்றி, இந்த பதிப்பகம் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதற்கு என்ன ஒரு மூல காரணமாக இருந்தது, அதே மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: சரி,
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்
1: சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்
1: சார். உங்களை பற்றியும் கவிதேடல் பதிப்பகத்தை பற்றியும் சொல்லுங்க சார்.
2: கண்டிப்பா, முதல்ல வந்து கவிதேடல் பதிப்பகத்துல இருந்து என்ன அழைச்சதுக்கு சோனா எஃப்எம்க்கு என்னுடைய முதல் நன்றிகள். என்னுடைய பெயர் கோகுல் காளியப்பன். நான் கவிதேடல் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர். கவிதேடல் பதிப்பகத்தில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 750 மேற்பட்ட நூல்களை நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த பயணம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னோம்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடலாம். என்னுடைய முதல் நூல் வெளியிடுறதுக்கு நான் சந்தித்த அவமானங்களை வேற எந்த ஒரு நூலாசிரியரும் பற்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் உருவானது தான் இந்த கவிதேடல். இப்போ சொல்கிறது ஒரு 5 சொல்லிட்டேன், ஆனால் இந்த கவிதேடல் பதிப்பகம் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 ஆச்சு.
1: கண்டிப்பாங்க சார். அதாவது அந்த பதிப்பகத்தை தேடி அந்த எழுத்தாளர்கள் அலையிற ஒரு வழி வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஸ்டார்டிங், அந்த புத்தகம் எழுதணும் அப்படின்ற எண்ணம் எப்போ வந்ததுங்க சார்?
2: உண்மையாக சொல்லணும்னா எல்லாருக்குமே அந்த 16 பருவம்ன்றது ஒரு முக்கியமான பருவம். அதாவது இந்த 11வது 12வது படிக்கிற பருவம், அந்த பருவத்தில் தான் இந்த காதல்ன்ற விஷயம் துளிர்விடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னுடைய லைஃப்லையுமே வந்தது. அந்த 11வது படிக்கும்போது உருவான ஒரு காதல், அந்த காதல் மூலமாக எழுதின எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 4 கழித்து ஒரு புத்தகமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது நண்பர் ஒருத்தருடைய தூண்டுதலால். அதுக்கப்புறமா அந்த புத்தகத்துக்கு என்ன பெயர் வைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது இந்த கவிதைகளுடைய பயணம். புத்தகம் நம்ம எழுதியாச்சு, கவிதைகள்லாம் தொகுத்தாச்சு, இதை நம்ம எப்படி புத்தகம் ஆக்க போகிறோம், இதுக்கு என்ன பெயர் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது, அதுக்கு முதல்ல வழிப்போக்கின் வாய்மொழிகள் அப்படின்ற ஒரு புத்தகம் நேம் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு பதிப்பகங்களாக கிட்டத்தட்ட இந்த சேலத்திலே தான் கிட்டத்தட்ட

0: 2018 நான் சொல்றது நிறைய பதிப்பகங்களில் போய் தேடினேன். அப்போ இருந்த பதிப்பகம் நான் தேடின இடங்கள் தப்பான இடமா எனக்கு தெரியாது. இப்போ நான் தேடின இடத்துல எல்லாமே நாங்கள் வந்து வைரமுத்து மாதிரியான பெரிய பெரிய எழுத்தாளருடைய நூல்களை தான் வெளியிடுவோம். கவிதையெல்லாம் யார் படிக்க போறா, எதுக்கு நீங்களாம் நூல்கள் எழுதுறீங்க, இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகளை கேட்க வேண்டியதாயிடுச்சு. என்னுடைய நண்பன் வசந்த் சேலம், ஏன்னா அவரை சொல்லியாகணும், அவருடைய ஒரு நம்பிக்கை தான், மச்சான் நம்ம பண்ணிடலாம், புத்தகத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டு. நான் படித்தது ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே அம்மாப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கிராமத்தில் இருந்து இங்கே வந்து படிச்சுட்ருக்கும்போது, சேலத்தில் படிச்சுட்ருக்கும்போது தான் எனக்கு இந்த சேலம் என்னுடைய பதிப்பகம் தொடங்கிறதுக்கான ஒரு மையப்புள்ளியாகவும் இருந்தது, தொடக்க புள்ளியாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். அதில் சிம்பிளாக சொல்லணும்னா பதிப்பகங்களை ஏறி இறங்கணும், பதிப்பகத்தினுடைய பெயரை போடுறதுக்கு கூட யாரும் அனுமதி கொடுக்கல. அப்படி போடுறும்போது தான் எங்களுடைய முதல் புத்தகத்தில் பின்னட்டையில் நண்பர்கள் பதிப்பகம்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு பேருக்கு பதிப்பகம் வேணுமேனு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அன்றைக்கி முடிவு பண்ணோம், அடுத்த நூல் நம்ம வெளியிட்டா நம்ம நம்மளுடைய பதிப்பகத்தெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டமாக தாண்டினோம். முதல்ல ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்தோம். வாட்ஸ்அப் குழுலேருந்து கவிஞர்களை ஒன்றிணைச்சோம். கவிஞர்களை ஒன்றிணைச்சு அவங்களுக்கு போட்டிகள், வாரப்போட்டிகள் கொடுக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 96 வாரங்கள் தொடர்ந்து வாரக்கவிதைகள் போட்டி வச்சு கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட சான்றிதழ்களை கொடுத்து கவிஞர்களை ஒன்றிணைச்சு அதுக்கப்புறமா இந்த கவிதைகள் பதிப்பகத்தினுடைய முதல் நூல் January 2023 வெளியாச்சு.
1: கண்டிப்பாங்க சார், தொடர்ந்து பேசலாங்க சார். உங்களுடைய பயணம் உண்மையிலே ரொம்ப அழகானதாக இருந்தது. எதற்காக இந்த கவிதேடல் பதம் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன இந்த ஒரு கதை ரொம்ப நிகழ வச்சது அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, நேயர்கள் கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில்

0: கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம். அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சம் ஒண்ணு குடிக்க தண்ணி கூட.
2: குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா கவிதேடல் பதிப்பகத்துடைய நிறுவனர் தலைவர் கோகுல் காளியப்பன் சார் நம்ம கூட வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், நீங்க முதல் முதல்ல வெளியிட்ட புத்தகங்கள் பற்றி சொல்லுங்க சார்.
5: கவிதைகள் பதிப்பகம் தொடங்கின உடனே முதல்ல வெளியிட்ட புத்தகங்கள் சொன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு. ஒன்னு வந்து எட்டாம் ஸ்வரம்ன்ற ஒரு புத்தகம், என்னுடைய பெயர் வச்ச நண்பரோடது, கோகுல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இசையுடைய ரசிகர், அதனால வந்து காதலியும் இசையும் ஒன்றிணைச்சு இசையில் இருக்க ஏழு ஸ்வரம் போல காதலும் ஒரு ஸ்வரம், எட்டாம் ஸ்வரம்ன்ற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். இப்போ வரைக்கும் பீக்கில் போயிட்டு இருக்க புக் அதுதான் நம்ம கவிதையில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்து வெளியிட்டது அறிவில்லாதவன், அதாவது அறிவில் ஆதவன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் புக். இதுதான் நம்ம இப்போ கவிதையில் முதல்ல
1: வெளியிட்டோம். பதிப்பகம் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஏதாச்சும் அனுமதியில் வாங்கணுமா, என்ன மாதிரி ப்ரொசீஜர்?
5: நம்ம இப்போ பதிப்பகம் தொடங்கணும்னா அதுக்கு உண்மையாக நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய அனுமதிகள் வாங்க வேண்டியது இருக்கு. முதல்ல நம்ம ஒரு எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அந்த எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு ஐஎஸ்ஓவில் பதிவு பண்ணியிருக்கணும். ஐஎஸ்ஓ பதிவு பண்ணது ஐஎஸ்ஓ அல்லது ஜிஎஸ்டி, இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பதிவாயிருக்கணும். அது பதிவானதை வச்சு நமக்கு ராஜா ரஹ்மான் ராய்னு சொல்லிட்டு ஐஎஸ்பிஎனுக்குன்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு ஏஜென்சி இருக்காங்க. அந்த ஏஜென்சியில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதில் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறை ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணும். கிட்டத்தட்ட 10 முறை எனக்கு அது ரிஜெக்ட் ஆச்சு. கவிதைகளுக்கு அது பதிவு பண்ணும்போது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 11வது முறை தான் எனக்கு ஓகே ஆச்சு. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுமே மைனூட்டாக பார்ப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதும் சரி, நம்மளுடைய அப்ளிகேஷனை நம்ம தெளிவாக பார்த்துட்டு ஃபில் பண்ணணும். அதே போல் ஏன்னா அங்கே அதுதான் மெயின், ஐஎஸ்பிஎன் நம்பர் இல்லாமல் எந்த வெளியிடப்படுற எந்த புத்தகங்களும் எண்ணிக்கையில் எடுத்துக்கப்படாது. அதனால் ஐஎஸ்பிஎன் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நூலகத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் நூலகத்தினுடைய அந்த ப்ரோட்டோக்காலில் கேட்டிருக்காங்க. இரண்டாவது பாயிண்டே வந்து ஐஎஸ்பிஎன் என்னுடன் கூடிய புத்தகங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்ன்ற வகையில் கொடுத்துருக்காங்க. இப்போ விருதுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த விருதுலையும் அந்த ஐஎஸ்பிஎன் எண் நமக்கு தேவையாக இருக்குது.
1: கண்டிப்பாக சார். இப்போ இதே மாதிரி ஒரு புத்தகம் வெளியிடுறதுனா ஒருத்தர் இப்போ எழுதிட்டு அதை வந்து அவரே வெளியிட்டுலாமா, இல்லை பதிப்பகம் மூலியமாக வெளியிடுறது பெஸ்ட்டாங்க?

0: கண்டிப்பா. இதுல ரெண்டு வகையா இருக்கு. பப்ளிஷிங் சொல்லும் போது வந்து செல்ஃப் பப்ளிஷிங் சொல்லுவாங்க, இன்னொன்னு பப்ளிகேஷன் மூலமா வெளியிடுறதுன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் பப்ளிஷிங் அப்படின்னா அந்த கிண்டல் மாதிரியான தளங்கள்ல அவங்க எழுதின புத்தகங்களை, அதாவது அவங்க எழுதின வரிகளை ஜஸ்ட் வேர்ட் ஃபைல டைப் பண்ணி ஏதோ ஒரு வகையில அதை PDF ஆக்கி ஜஸ்ட் ISBN நம்பர்ன்றது அவங்களே அப்ளை பண்ணலாம், தனிப்பட்ட முறையிலும் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த ISBN நம்பர் கிடைக்கிறது வரும். அதை ஜஸ்ட் கிண்டல் அப்லோட் பண்ணால் செல்ஃப் பப்ளிஷிங், அவங்களும் ஆத்தர். இதில் என்னன்னா அவங்க நூல் வெளியிட்டிருக்கிறதும் தெரியாது, நம்ம நூல் பண்ணியிருக்கிறதும் தெரியாது, நம்மளாக ஷேர் பண்ண மட்டும் தான் தெரியும். இப்போ இன்னொரு வகை, இதில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் அதிகம் செல்ஃப் பப்ளிஷிங்கில். இன்னொரு வகை பதிப்பகங்கள் மூலமாக பண்ணுறது. பதிப்பகங்கள் மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பதிப்பகங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வகையில் வந்து புது எழுத்தாளர்களுக்கு இந்த சிரமங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் ஒரு டேக்லைன் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் வாசர் படிக்கே புத்தகம்னு சொல்லிட்டு. ஒரு எழுத்தாளர் அவருடைய எழுத்துக்களை ஜஸ்ட் நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு எக்ஸ்ட்ராவே அமிச்சிட்டாவே அவங்களுக்கு புத்தகமாக மாறி வர வைக்கும். இந்த புத்தகம் தயார் பண்ணுறதுல நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே முடிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ISBN நம்பர் வாங்குறதுலேருந்து, அதை வடிவமைக்கிறதுலேருந்து, புத்தகம் அட்டை வடிவமைக்கிறதுலேருந்து, நமக்கு அவங்களுக்கு பிரிண்டிங் பண்ணி வீட்டுக்கு போய் அவங்க டோர் ஸ்டெப் சேர்ற வரைக்கும் நம்ம ஒரு பேக்கேஜாக பண்ணிடுறோம். இதை இதுக்கு தனி காசு, அதுக்கு தனி காசுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தள்ளிட்டு எழுத்தாளர்கள் சிரமம் இல்லாமல் எப்படி புத்தகம் வெளியிடுறது. ஏன்னா நாங்கள் அதை சொல்லுவோம், அடிக்கடி சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, ஒரு புத்தகம்ன்றது ஒரு குழந்தையை போல, எப்படி 10 மாதம் சுமந்த ஒரு புத்தகத்தை குழந்தையை எது பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம்.
1: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துட்டே இருக்கு, நேயர்கள் கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, கவிதேடல் பதிப்பகத்துடைய நிறுவனர் கோகுல் காளியப்பன் சார் நம்ம கூட இணைஞ்சு அவருடைய ஜர்னி

0: பத்தி பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சார், எந்த மாதிரியான புத்தகங்களை வரவேற்கிறீங்க சார் நீங்க?
1: கண்டிப்பா எங்களுடைய ஆசானத்துல சொல்லுவாரு, புத்தகங்கள் அப்படின்றது நிறைய பேர் படிக்கிறது இல்லை, இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் படைக்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இந்த மாதிரியான மோனையில் எழுதணும், எதுகையில் எழுதணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்களோட சேர்ந்துக்கிட்டு எழுதி வச்சிருக்கவங்க கூட அதை புத்தகமாக்கிறதுக்கு பயப்படுறாங்க. யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம கவிதையெல்லாம் படித்தா இதெல்லாம் ஒரு கவிதையான்னு கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேர் வந்து நல்லா எழுதியிருந்தாலும் கூட அதை வெளியிடுறதுக்கு பயப்படுறாங்க. எங்கள் ஆசன் என்ன சொல்லுவார்னா, முதல்ல எண்ணங்கள் எல்லாம் எழுத்துக்களாகணும் கூகுள், அதுக்கப்புறம் தான் வந்து அதை மெருகேற்றணும். முதல்ல ஒரு புத்தகத்தில் அவங்களுடைய எழுத்துக்களை பதிச்சுட்டா அடுத்தடுத்த கட்டங்கள், இப்போ நான் ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், என்னுடைய வழிப்போக்கின் வாய்மொழிகள்ன்ற புத்தகம் ஆகோ ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த புத்தகம்ன்றது என்னுடைய உயிரோட்டங்களோட கலந்தது, என்னுடைய எண்ணங்களோட கலந்தது. எனக்கு அந்த புத்தகத்தை திரும்பி பார்க்கும் போதுல என்னுடைய அந்த 16 பருவங்கள் எனக்கு ஞாபகம். அந்த வகையில் இந்த நிறைய பேருக்கு என்னுடைய புத்தகங்களை முதல் புத்தகம் யாராவது இந்த மாதிரி பயப்படங்களை கொடுப்பேன். ஏன்னா இதுவும் கவிதைன்ற போது என்னோடதும் கவிதை தான்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். அதனால ஸோ கவிதை எழுதுறவங்களுக்கு வந்து முதல்ல எழுதுங்க, உங்களுடைய எண்ணங்களை எழுதுங்க, அதை படைப்பாக்கிருங்க, அதுக்கு வர விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த புத்தகங்களில் உங்களுடைய எழுத்துக்களை மெருகத்துன்னு சொல்லுவேன்.
0: கண்டிப்பாக சார், எழுதுறவங்க யாரா இருந்தாலும் உங்களை அணுகலாம் இல்லைங்களா?
1: தாராளமாக. நம்மளுடைய பதிப்பகத்தினுடைய முக்கிய நோக்கமே அதுதானே. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய பதிப்பகத்தில் முதல் நூல் போட்டவர் 80 போட்டிருக்காரு. எங்களுக்கு அவருடைய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அனுபவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த ரெண்டு புத்தகமும் நான் படிக்கும் போது இளமை காலத்தில் எழுதின மாதிரியும் இருக்குது, அவருடைய அனுபவங்களும் இருக்குது. அந்த காதலியும் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. ஆனால் அவருடைய முதல் புத்தகம் சொல்கிறாரு, அந்த மாதிரி இது பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 அவருடைய அந்த சதய சொல்லுவாங்கள்ல அந்த ஃபங்க்ஷனில், சதாபிஷேக விழாவில் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அவங்க பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்குது முதல் புத்தகம் எப்படி வெளியிடுறதுன்னு சொல்லிட்டு. அதே வகையில் நம்மக்கிட்ட ஒரு 10 சிறுமியும் நம்மக்கிட்ட புத்தகம் வெளியிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது எழுதுறதுக்கு புத்தகம் வெளியிடுறதுக்கு இந்த வயது தான் வேணுன்றதில்ல, உங்களுடைய எழுத்துக்கள் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் கற்பனையை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்கள் எழுத்துக்கள் புத்தகத்தில் வரத்துக்கு தயாராக தான் இருக்குது. அதுக்கு வழிகாட்டுறதுக்கு கவிதையில் என்றைக்குமே உறுதுணையாக இருக்குன்றது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்.
0: கண்டிப்பாங்க சார், அதாவது ஒரு புத்தகம் வெளியிட முடியாமல் ஒரு சூழ்நிலையில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள். ஸோ ஒரு பதிப்பகம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அது பதிப்பகம் ஸ்டார்ட் பண்ணி பல எழுத்தாளர்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிப்பகமாக கவிதடல் பதிப்பகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சார். தொடர்ந்து உங்களுடைய ஜேர்னி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக கவிதேடல் பதிப்பகத்துடைய தலைவர் நிறுவனர் கோகுல் காளியப்பன் சார் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சார், 750 புத்தகங்களுக்கு பக்கமா வந்து வெளியிட்டு இருக்கிறீங்க, இந்த ஒரு பயணம் பத்தி சொல்லுங்க சார்.
2: உண்மையா சொல்லணும்னா 4 ஆண்டு பயணம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடியே கவிதேடல் கலையளிக்கமன்றம் ஒரு 2 ஆண்டுகள். அதில் இந்த 4 ஆண்டு பயணம் ரொம்ப எளிதாக கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட முடியாது. ரொம்ப கடினம். ஒரு தமிழ் சார்ந்த, அதாவது தமிழுக்கே சம்மந்தம் இல்லாத துறையிலேருந்து தமிழ் சார்ந்த ஒரு பணி செய்கிறதுன்றது ரொம்ப சிரமம். அந்த வகையில் முதல்ல உங்களை யாருமே கொண்டாட மாட்டாங்க. இந்த தமிழ் சார்ந்த பணி செய்கிறோன்ற போது இது என்ன உனக்கு காசு எவ்வளோ கொடுக்குறது, முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 1000-1500 இந்த மாதிரியான வருமானங்கள் தான். அதுக்கு நிறைய இரவுகளில் நம்ம செலவழிக்க வேண்டியதாக இருந்துச்சு. வேலைக்கும் போகணும், வேலைக்கு போயிட்டு வந்து இந்த பணியும் பண்ணணுன்ற போது வீட்டில் இருக்க என்னுடைய ரொம்ப மோட்டிவேட்டர்னு சொன்னீங்கன்னா அம்மா அப்பா தான். அப்பாவோட அம்மாவே ஒரு சில பட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இதை பண்ணுற, எதுக்காக பண்ணுற, இந்த மாதிரியான கொஷின்கள் கேட்க ஆரம்பிச்சும் போது ரொம்ப வழியாக இருந்தது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்லேயே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று இருந்தால் கண்டிப்பாக இந்த உயரம் வந்திருக்க முடியாது. கவிதைன்ற பேரம் ஒரு தூரம் வந்திருக்காது. முதல் புத்தகம் ஓரளவுக்கு திருப்தியை தந்தது. 2வது புத்தகத்தில் கற்றுக்கிட்டேன். 3வது புத்தகங்கள் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. முதல் வருஷம் முடிகிற வரைக்குமே எனக்கு ஒரு 10-20 புத்தகங்களை தாண்டலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். இதில் 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒருத்தராக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கவிதைன்றது கோகுல் மட்டுமே இருந்தாங்க. இப்போ 4வது வருடம் வரும்போது, அதாவது 2025லேருந்து தான் கவிதைகளுடைய பொற்காலம் சொல்லலாம். 2024 வரைக்குமே நிறைய அடி, எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குறையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த குறைகள் எல்லாத்தையுமே கேட்டு இது சரியாக, எல்லா குறைகளுமே நம்ம அடிக்கிறதுக்காக மட்டுமே வராதுல்ல, நம்மளை தூக்கி விடுறதுக்காகவும் நம்மளை சரி செய்கிறதுக்காகவும் நிறைய குறைகள் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான குறைகள்லாம் பார்த்து அது எது தேவையானதோ அதிலெல்லாம் திருத்திக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு 3 ஆண்டுகள்ன்றது கவிதைகளை நான் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணதுக்கான காலம். அதுக்கடுத்த 1 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 300 நூல்களை நம்ம வெளியிட்டு அதுக்கு ஒரு தகவல் புத்தகப்பறவை நமக்கு ஒரு கௌரவமும் கொடுத்துருந்தாங்க. ஈரோடு புத்தகத்துள்ள மாதிரியான புத்தக திருவிழாக்கெல்லாம் நம்மளுடைய நண்பர்களுடைய பதிப்பகங்களில் புத்தகங்கள் வந்துட்டுருக்கும். அதனால் கவிதைகளுடைய பயணம்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஆண்டு ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக வந்துட்டுருக்கு. கவிதைகளில் கிட்டத்தட்ட 20 நபர்கள் நம்மளோட பயணிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் கவிதைகள் பதிப்பகனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான சாட்சின்னா அந்த கவிதைகள் நிகழ்ச்சி கலைச்சங்கம் 2026 இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தோம்.
1: ஞாயிற்றுக்கிழமை அந்த போஸ்டர்லாம் கூட பார்த்தேங்க சார்.
2: கண்டிப்பாக
1: சார். சார், தொடர்ந்து உங்களுடைய அந்த பயணம் பற்றி இன்னும் சில விஷயங்கள், உங்களுடைய ஃபேமிலி பற்றியும் என்னென்ன சில விஷயங்கள் பேசலாங்க சார். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு கவிதேடல் பதிப்பகத்துடைய நிறுவனர் கோகுல் காளியப்பன் சார் தான் நம்ம கூட இணைஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார், தொடர்ச்சியாக உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார்.
2: என்னுடைய அம்மா நான் முதல்ல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன். பசங்களுக்கு எல்லாருக்குமே அம்மா தானே சொல்லுவாங்க. எனக்குமே கிட்டத்தட்ட அம்மா தான். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஊக்கம் கொடுத்து ஒவ்வொரு இடத்துல எங்கே நான் விழுந்தாலுமே பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நீ அடுத்தடுத்த படிகள் போயிடுவேன், நீ வந்துடுவேன், சும்மாவாவது சொல்லுவாங்க ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு. அம்மா பெயர் செல்வி. அவங்க தான் எனக்கு எல்லாமே, எல்லாமாவும் இருந்து இப்போ வரைக்கும் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நைட்டு வேலை செஞ்சிட்ருக்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன். வேலை செஞ்சிட்ருக்கும் போது அவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்க அந்த ஒரு 12 மணியாலும் சரி, 1 மணியாலும் சரி, அவ்வளோ நேரத்துக்கு வந்து நமக்கு ஒரு டீ வச்சு கொடுத்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவந்தோ திட்டுவாங்க, ஏன்டா அவ்வளோ தூரம் பண்ணுறான்ட்டு. இருந்தாலும் கூட அந்த அவன் அவ்வளோ தூரம் வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இப்போது கடைசியாக கிட்டத்தட்ட அந்த 1 வருடங்களாக அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இது பண்ணவே முடியாது. அதே மாதிரி அப்பா காளியப்பன் ஒரு பம்பை வாசிப்பாளர். பம்பைனா கிராமிய கலைஞர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பம்பை வாசிக்கிறதுலேருந்து தான் எங்களை இவ்வளோ தூரம் வர வச்சாங்க. அப்பானாவே எல்லாருக்குமே பசங்களுக்கு எதிரி தானே. ஸோ அப்படி தான் இருந்தது. ஆனால் அவருடைய கஷ்டத்தை நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காருன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போலேருந்து அவர் அந்த எதிரின்ற கண்ணோட்டத்துலேருந்து வேறு வழியாக மாறிட்டார். அப்பவும் இந்த பதிப்பகம் சார்ந்த வகையில் அவர் எந்த வகையில் எனக்கு உறுதுணையாக இருக்கார்னா, இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முதல் நூல் ஸ்டார்ட் ஆகும் போது அவங்க என்னை பார்த்த விதம் வேறு. அந்த அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கிராமத்தில் இருந்தவங்களுக்கு நம்ம சில விஷயங்களை எஸ் என்னால் முடியும், நான் இதுலேருந்து மேலே வந்துடுவேன் அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவங்க எந்த வகையிலனாலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கே சொல்கிறேனே, இங்கே சேலத்தில் என்னுடைய ஷீல்டு பாஸ்லாம் மாட்டிக்கிச்சு. வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட இங்கே 3 மணி நேரம் ட்ராவல் சேலத்துலேருந்து இங்கே வரத்துக்கு. அந்த ட்ராவலை வண்டியிலே ஓட்டிகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் நெய்மேடோ சம் நெத்திமேடோ சம்வர் இங்கே பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து வண்டியிலே எனக்காக கஷ்டப்பட்டு எட்டு வந்து கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் அதெல்லாம் செய்யணுன்றது இல்லை, யாரோ ஒரு ஆள் சொல்லி பண்ணிடலாம், வேற ஒருத்தர் நம்ப முடியாது, நம்மளே போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையிலும் உறுதுணையாக இருந்து நம்ம பையன் மேலே வந்து இது வரைக்கும் என் அப்பாவும் சரி அம்மாவும் சரி இந்த ஒரு வீடு காலத்தில் வீட்டில் ஒரு வேலை எனக்கு வச்சது கிடையாது. மாடு இருக்குது, கண் இருக்குது, பால் கறக்கிறது எல்லாமே இருக்குது. எவ்வளோ கடினமான காலமாக இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பையன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான், அவனுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இதில் என்னுடைய தங்கையும் நான் சொல்லணும், தேவி. 3 குழந்தைகளுக்கு தாய், இப்போது பிரசவத்திலேருந்து வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்காங்க. இருந்த போதிலும் கூட அவங்களுடைய உடல்நிலையை தாண்டி எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன் என்னுடைய மனைவியாகட்டும், எல்லாருமே என்னுடைய குழந்தை எல்லாருமே எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த புரிதல் என்னுடைய குடும்பத்தில் இருக்குது. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த தூரம் இல்லை, இன்னும் நிறைய தூரங்கள் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
1: உண்மையிலேங்க சார், இன்னும் வந்து நீங்கள் நிறைய உயரங்கள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களுங்க சார். ஒரு புத்தகம் எழுதுகிற ஒரு நபராக இருந்து பதிப்பகம் தேடி அலைஞ்சு ஒரு கட்டத்தில் பதிப்பகம் தொடங்கி பல எழுத்தாளர்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கி தந்துட்டுருக்குறீங்க. கிட்டத்தட்ட 750க்கு அதிகமான புத்தகங்களை உங்களுடைய பதிப்பகம் மூலயமா வெளியிட்டிருக்கீங்க. ஸோ இந்த பயணம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.

0: சார், இன்னைக்கு நீங்க வந்து இணைஞ்சதுக்கு
1: நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்க சார். ஓகேங்க சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக். சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. திவாகர் இந்த வாரமும் நீங்க ஓட் பண்ண பாடெல்லாம் போட்டு காட்ட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான வணக்கம் மை டியர் மக்களே. இந்த நாள் வந்து உங்களுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கும் நம்புறேன். இந்த வாரமும் நீங்க டாப் 10 மியூசிக்ல ஓட் பண்ண பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல் பாட்டா ஓட் பண்ணிருக்கீங்க. எல்லா பாட்டுமே ரசிச்சு கேட்கற மாதிரியான பாடல்களை இந்த வாரமும் ஓட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த வாரம் இந்த பாடல்களை ஓட் பண்ணதுக்கு. சரி, ரொம்ப நேரம் நம்ம தாமதிக்காம இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில்
2: என்னுடன்
3: Number 10.

0: Music, number 9.
1: Aisha, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன், உன்ன பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காத்து சுவாசிக்க வந்துட்டு இருக்கேன். காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

இன்னைக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க, பையனும் நீ வருவன், என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன். Let's go.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இரண்டு பாடல்கள் முடிஞ்சது. அதாவது 10வது இடத்திலும் 9வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்டு முடிச்ச அந்த தொடர்ச்சியா நம்ம வந்து இப்ப 8வது இடத்திலும் 7வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்க போறோம். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்துல ஒரு அருமையான பாடல், அதாவது சக்தி சிவமணியோட மையா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த பாட்டுக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலக்கா ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடல் கோட் பண்ணதுக்கு. சூப்பரான பாட்டு மக்களே. இந்த பாடல் வந்து சக்தி சிவமணி எந்த ஒரு ஃபீல்ல எழுதி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல இதமான ஃபீல்ல, அதே சமயம் கொஞ்சம் வரிகள்லாம் போட்டு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்ல பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் வந்து சக்தி சிவமணியும் ஜனனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில 7வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் நேசனோட இனிது இனிது அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. தமிழ் நேசனோட நிறைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். அவரோட அழகு தமிழ் அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனைத் தொடர்ந்து இந்த பாட்டு தான் எனக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. தமிழ் நேசன் கிட்ட இருக்க ஒரு தனித்துவமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாடல்களை எங்கேயுமே ஆங்கில சொற்களை பிறமொழி சொற்களை பயன்படுத்த மாட்டார். முழுக்க முழுக்க தமிழ் வரிகளையே பயன்படுத்தி, தமிழ் வார்த்தைகளையே பயன்படுத்தி சூப்பராக பாடுவார். அவரோட குரலும் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். இந்த பாடல் இனிது இனிது அப்படிங்கிற இந்த பாடல் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நீந்திரங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
2: டாப் 10 மியூசிக் நம்பர் 8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4 பாட்டு முடிஞ்சு இன்னும் 6 பாட்டு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதில் இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்திலும் 5வது இடத்திலும் என்ன பாட்டுருக்கு அப்படிங்கிறத இப்போ கேட்க போகிறோம். இந்த வார டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்துல நம்ம நிறைய நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இவரோட பாட்டு மட்டும் நம்ம போடாமல் இருந்துட்டோம்னா அவங்க சண்டைக்கே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட பாட்டு தான் சாந்தகுமாரோட குண்டு மல்லி கொண்டக்காரி அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த பாடலுக்கு நம்ம மேட்டூர் வட்டம் மைமுதூர்லேருந்து கலை செல்வியக்கா கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றியாக்கா அந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. சாந்தகுமாரோட குரல் எப்பயுமே சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் எந்த பாட்டு போட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட குரல் இருக்கும். எந்த பாட்டு பாடினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாடலையும் அப்படி தான் பாடியிருக்காங்க. சாந்தகுமார் ஸ்ரீஷா காம்போவில் வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஒரு ஃபோக் சாங் மாதிரி பண்ணியிருக்காரு சாந்தகுமார். தேவையான இடத்துல சூப்பராக அருமையாக அதெல்லாம் மாடுலேட் பண்ணி அவ்வளோ அழகாக பாடி அற்புதமாக கொடுத்துருக்காரு. இது ஒரு டூயட் சாங், லவ் சாங். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்துல என்ன பாட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடலோட பெயர் தான் வந்து அன்பே அன்பே. நம்ம அச்சு இருக்கார்ல, இந்த ஒத்த ரூபா அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள். இப்போ எனக்கு அந்த ஒத்த ரூபா தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் ஓடக்கூடிய பாட்டு இந்த அன்பே அன்பே அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலில் இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பொதுவாக நம்ம ஏதோ ஒரு பாட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேற ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கூட கொலாப் பண்ணி அவங்களையும் கூப்பிட்டு நம்ம பாட்டில் பாட வைப்போம். அதே மாதிரி

0: இந்த பாட்டில் வந்து நம்ம எஃப்எம்ல போயிட்டு இருக்க இன்னொரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டே இந்த பாட்டில் பாடியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹேவாக் பிரதர்ஸ். ஹேவாக் பிரதர்ஸ் டீம்ல இருந்து ஹேவாக் மதன் இந்த பாட்டில் பாடியிருப்பார். கேட்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருக்கும். அவரோட போர்ஷன் சின்ன ரேப் தான் பண்ணியிருப்பாரு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கேட்டு பாருங்க. சூப்பராக பாடியிருப்பாரு. அச்சுவோட அன்பே அன்பே அப்படிங்கிற பாடல் இந்த வார டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த ரெண்டு பாட்டுக்கும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டுவாங்க மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் டென் மியூசிக் நிகழ்ச்சியில்.
1: டாப் டென் மியூசிக் நம்பர் 6.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
1: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக்.
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க இது வாக்கரேனுடன். இன்னைக்கு டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 6 பாட்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 4 பாட்டு தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 4 பாட்டில் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவா. இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்துல திவாகர் மற்றும் கௌதம் ஜெயதிலகர் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணியிருக்கக்கூடிய பவ் பவ் அப்படிங்கிற பாடல் தான் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. திவாகரோட இசையில கௌதம் ஜெயதிலகரோட வரிகள்லையும் அது மட்டும் இல்லாம அபிஷேக் புகழோட குரல்ல வந்திருக்கக்கூடிய இந்த பாடல் வந்து நாய்க்குட்டிகளுக்காக அவங்க வந்து கொடுத்திருக்காங்க, பாடியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அருமையான பாடல் இது. நாய்க்குட்டிக்காக ஒரு பாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு இது. இந்த பாடல் வந்து அபிஷேக் புகழ் தான் பாடியிருக்காரு, வரிகள் அவரும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்காரு. சூப்பராக இருக்கும், பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த பாடலுக்கு வந்து நம்ம மேட்டூராட்டம் 50 கலை செல்வியக்கா ஓட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி அக்கா இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த பவு பவு பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் அடுத்து 3வது இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத கேட்கணும்ல, அதை சொல்கிறதுக்காக நானும் அவ்வளோ காத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்துல நம்ம மார்டின் கார்டெஞ்சரோட பைக்கில் போலாம் வா அப்படிங்கிற பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. தாதகாப்பட்டியில் இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி இந்த பாட்டு ஓட் பண்ணியிருக்காங்க. பைக்கில் போலாம் வா அப்படிங்கிறது ஒரு காதல் பாடல், ஒரு காவியம் மாதிரி பண்ணியிருப்பார் மார்டின் கார்டெஞ்சர். மார்டின் கார்டெஞ்சர் என்னதான் பலவிதமான பாடல்கள் கொடுத்திருந்தாலும் ஒரு மெலடி அப்படின்னு வரப்ப ஒரு மெலடி சாங் பண்ணும் அப்படின்னாலே அவர் அப்படியே வேற மாதிரி மாறிடுவார். அவர் பண்ற ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்படியே மனதுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், உருக்கிற மாதிரி பாட்டு பண்ணுவார். அவ்வளோ சூப்பரான வரிகளில் அற்புதமான ஒரு குரல்ல பின்னணி இசையும் வந்து ரொம்ப தாம்தும்னு போடாமல் ரொம்ப சாந்தமாக கொடுத்துருக்காரு. அருமையான பின்னணி இசையில் சூப்பராக பண்ணியிருக்க இந்த பாடல் வந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்காக 2 பாடலும் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன்.
3: டாப் 10 மியூசிக் நம்பர் 4.

0: নিদানি
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்

0: Top 10 10 Music.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கவலைப்படாதீங்க, போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய இரண்டாவது இடத்துலையும் முதல் இடத்துலையும் என்னென்ன பாட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நானும் கிளம்புவேன். இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்துல என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லோகபத்மநாபனோட இசையில் வந்து இருக்கக்கூடிய கூலா இரு நண்பா அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்து பிடிச்சிருக்கு. ரொம்ப டென்ஷன் இருக்கீங்க, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற சமயத்தில் இந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா சூட் ஆகும். ஏன்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். என்ன விஷயம் நடந்தாலும் கூலா இருங்க, காமா இருங்க, ரிலாக்ஸா இருங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய பாடல் தான் இது. சூப்பரா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பாடல் இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த வர டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில முதல் இடத்துல என்ன பாட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி, சோனா எஃப்எம்ல நீங்க நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடெல்லாம் கேட்கறதுக்கே செமையா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருந்து இந்த பாட்டு நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனே உங்க போன் எடுத்து 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். மெசேஜ் பண்ணுறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இது எல்லாத்தையுமே போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல என்ன பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டலாமா? நம்ம நரேஷ்குமார் இசையில் வந்திருக்கக்கூடிய ஏண்டி புள்ள ஏங்க வச்ச அப்படிங்கிற பாடல் தான் இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. நரேஷ்குமாரோட எல்லா பாடலுமே என்னோட ஃபேவரட் தான், அதில் முக்கியமாக இந்த பாட்டு. ஏன்னா நரேஷ்குமாரோட மெலடி ரொம்பவே அருமையாக இருக்கும். அவரோட பாடலில் வரக்கூடிய வரிகளும் சரி பின்னணி இசையும் சரி ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கும். உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணி கேட்குற அளவுக்கு அந்த பாடலில் அவர் பண்ணியிருப்பார். இந்த பாடலுக்கு திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணாவும் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எலிலக்காவும் கால் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நன்றி இந்த பாடலுக்கு ஓட் பண்ணதுக்கு. இந்த வாரம் டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் முதல் இடத்துல ஏண்டி புள்ள இயங்க வச்சு அப்படிங்கிற நரேஷ்குமாரோட பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. இதோட நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நம்ம டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டாப் 10 மியூசிக். நன்றி மக்களே.

0: Music Number 2
1: Son mitta soke pe
2: Okay,
1: what's up, man? Nada de ley,

0: தக்காச்சுண்டி தக்காச்சுண்டி.
1: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
2: Top 10 Music Number 1.

0: கம்பீரமா இருக்கணும்.
1: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
0: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
4: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில் மாலை கட்டுறவங்கலாம் லைனாக அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையிலேருந்து யாரோ ஒருத்தர் இதுக்கு இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்கள் வந்து இன்றைக்கி பெருமையாக சொல்கிறோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்கள் வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல் அவருடைய பிறந்த நாள் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை, அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது

0: ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா, அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய, இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கொடியை அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும், இதை ஒரு வேண்டுகோளாகவும், இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும், அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும், எதிர்பார்ப்பாகவும், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேரலே. இப்போ பல பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், நாடே பொருளாதாரத்துல வேகமா முன்னேறிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போயிட்டு நாமே SDG2 அதாவது பசியின்மை மற்றும் ஊட்டச்சத்து பத்தி ஏன் இவ்வளவு தீவிரமா பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். காரணம் ரொம்ப சிம்பிள் தான், ஊட்டச்சத்து இல்லாத பலவீனமான தலைமுறையை நம்ம கையில வச்சுக்கிட்டு நாம வல்லரசு நாட ஆக முடியாது. ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆரோக்கியமான தலைமுறையினர் வேணும் இல்லையா? அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன் இந்த இலக்கை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கு போகக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, ரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனை அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்குது. உடம்புல இரும்பு சத்தும் ஊட்டச்சத்தும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும், பிள்ளைகளால படிப்புல கவனம் செலுத்த முடியாது, பெண்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டா என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த தலைமுறையினரே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதனால ஐக்கிய நாடுகள் சபை வந்து SDG2 கீழே பசியை ஒழிக்கிறது மட்டும் இல்லாம சத்தான உணவை உறுதி செய்யறது முக்கியம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. அப்போ பசிங்கிறது தனிப்பட்ட ஒருத்தரோட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, அது இந்த ஒட்டுமொத்த தேசத்தோட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. அதுக்காக கண்டிப்பா இந்த SDG பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஒரு குழந்தை வளரும் போது சரியான ஊட்டச்சத்து கிடைக்கலனா மூளை வளர்ச்சி அப்படின்றது 20-30% பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் வகுப்பறையில கவனம் செலுத்த முடியாதுன்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். படிப்புல பின்தங்கி இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்க ஆரம்பிப்பாங்க. நாட்டினுடைய வருங்கால தூணா அவங்க இருக்காங்க அப்படின்னு போது குழந்தைகளோட புத்தி கூர்மை அப்படின்றது மழுங்கி போக ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு தேசமே பலவீனமாக்கிறதுக்கான ஒரு காரணமா அமைய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பொருளாதார இழப்பு மற்றும் மருத்துவ செலவு. ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது அடிக்கடி அடிபட்டு போக ஆரம்பிக்கும். அதனால அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை, மருந்து மாத்திரைன்னு சொல்லி குடும்பத்தோட சேமிப்பையும் கரைக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்க ஆரம்பிச்சிடும். உழைக்கும் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ரத்த சோகை இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியாது, இதனால தனிநபர் வருமானம் குறைய ஆரம்பிக்கும், நாட்டினுடைய உற்பத்தியும் முடங்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதுக்கப்புறமேட்டு வந்து கல்வி, வேலை, நல்ல வீடு, இது எல்லாமே வந்து மனிதனுடைய அடிப்படை உரிமை. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்வு சிந்திக்கவும் சத்தான உணவு அப்படின்றது அவசியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. பசி இல்லாத சமுதாயம் உருவானா மட்டும்தான் வறுமையும் ஒழிக்க முடியும், கல்வியும் வளர ஆரம்பிக்கும், ஆரோக்கியமான மனிதவளமும் உருவாக ஆரம்பிக்கும். அதனால ஐக்கிய நாடுகள் சபை இந்த SDG2 இந்த இலக்க முன்னிலைப்படுத்தி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்து அப்படின்றது வெறும் சாப்பாடு கிடையாது, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய முதலீடு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிப்பா, மறைமுக பசியையும் பசியின்மையும் போக்க அரசாங்கமும் உலக நாடுகளும் என்ன மாதிரியான தீவிர நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதை பத்தி நான் நிகழ்ச்சியில அடுத்ததா பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க நேரலை தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
0: பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை எப்படி பாதிக்குது அப்படின்றத கடைசியா நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த SDG 2 பசியின்மை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு இது எல்லாத்தையும் முழுமையா ஒழிக்கிறதுக்கு, இந்த இலக்கை அடையறதுக்கு அரசாங்கமும் தனிநபர் அமைப்புகளும் வந்து களத்துல இறங்கி என்ன மாதிரியான பிரம்மாண்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி நான் நிகழ்ச்சியில அடுத்ததா பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களையும். குறிப்பா நம்ம தமிழ்நாடும் இந்தியாவும் பல உலக நாடுகளுக்கு வழிகாட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு ஒரு சில திட்டங்கள் தான் வந்து முன்னுதாரணமா இருக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மற்றும் சத்துணவு திட்டம். காமராஜர் காலத்துல தொடங்கப்பட்ட சத்துணவு திட்டம் இன்னைக்கு வாரத்துக்கு 5 முட்டைகளோட சத்தான உணவு அரசு பள்ளிகள்ல வழங்கப்படுது. பசியோடு பள்ளிக்கு வரக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுடைய பசியை போக்குறது

காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி திட்டமா மாறி குழந்தைகளுடைய வறுமையையும் ஊட்டச்சத்தையும் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் 6 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மாவு வழங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. முட்டை, சத்துணவு பெட்டகங்கள் அங்கன்வாடி மூலமா வந்து வழங்கப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வளரிளம் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வந்து ரத்த சோகையை தடுக்கிறதுக்கு இலவச இரும்பு சத்து, அதுக்கப்புறம் போலிக் அமில மாத்திரைகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வீடு தேடி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா இடங்கள்லயுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது வாங்கல அப்படின்னா மறக்காம அங்கன்வாடி மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கன்வாடி ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அங்க வாங்குறதன் மூலமா கர்ப்பிணி பெண்களும் இளம் வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து நிறைய அந்த பேட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பொது விநியோக முறையின் மூலமா செறிவூட்டப்பட்ட தானியங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நியாய விலை கடைகள்ல வந்து ஏழை எளிய மக்களுக்குமே விலையில்லா அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தடையில்லாம கிடைக்கணும்ன்றதை உறுதி செஞ்சுட்டு இருக்காங்க. வெறும் அரிசி மட்டும் இல்லாம விட்டமின்கள், தாதுக்கள் கலந்த செறிவூட்டப்பட்ட அரிசி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சிறுதானியங்கள்லாம் வந்து ரேஷன் மூலமா வழங்கும் முயற்சிகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாம். அரசாங்கம் சட்டங்கள் மூலமாகவும் நிதிகள் மூலமாகவும் திட்டங்கள் மூலமாகவும் பசியை விரட்டுறதுக்கான முழு மூச்சா பல தீவிரமான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம வீட்டு சமையலருக்குள்ள ஒரு சில சவால்களை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பசி வெளியில இருக்கு, பசி யாருக்கோ இருக்குது, நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஆனா வெளியில இருக்கக்கூடியவங்களால கூட நமக்கு பாதிப்பு அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்கும், நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததான் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

வணக்கம், என் பேர் சங்கீதா, நெய்க்காரப்பட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. விவசாயம் செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: அரசு எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஏன் இன்னமும் ஊட்டச்சத்து குறைபாடு மறைமுக பசியும் முழுசா ஒழியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம வீடுகளுக்குள்ளாரையும் குடும்ப பழக்க வழக்கங்களுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய சில நடைமுறை சவால்கள் தான். அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரே. நம்ம வீட்டுக்குள்ள செய்யக்கூடிய 4 பெரிய தவறுகள் இப்போ மிகப்பெரிய சவால்களை கொண்டு வர ஆரம்பிக்குது, நமக்கும் சரி எல்லாருக்கும் சரி. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்கெட் உணவுகளும் ஜங்க் ஃபுட் மோகமும் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் நம்ம கிட்ட பசிதுன்னு கேட்டா பாரம்பரிய உணவுகளை கொடுக்காம உடனே 5 ரூபாய்க்கு கடைக்கு போய் சிப்ஸ் பாக்கெட்டு, நூடுல்ஸ் பாக்கெட், பிஸ்கட் பாக்கெட்னு சொல்லி கலர் கலரா இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இதுல வயிறு மட்டுமே நிறைய ஆரம்பிக்கும், ஆனா உடம்புக்கு தேவையான 1 மில்லிகிராம் சத்து கூட இருக்காது. இதனால இன்னைக்கு நல்ல வசதியான வீட்டு பிள்ளைகள் கூட மறைமுகமா பசியால பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி விலை அதிகமான உணவுகள்ல தான் சத்து இருக்கு அப்படின்ற ஒரு தவறான புரிதல். ஆப்பிள், பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருட்கள் வாங்கி கொடுத்தாதான் ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்க ஆரம்பிக்குது. அதையெல்லாம் மாற ஆரம்பிக்கணும். நம்ம ஊர்ல இந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இந்த முருங்கைக்கீரையில கொய்யா பழத்திலையும் கடலை மிட்டாயிலையும் இருக்கக்கூடிய அந்த அசாத்திய சத்து இருக்கு இல்லையா, அதை பத்தின விழிப்புணர்வு அப்படின்றது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இல்லாமே இருக்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரியான விழிப்புணர்வு அப்படின்றது எல்லாருக்குள்ளயும் வர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பெண்களுடைய தியாக மனப்பான்மை, வீடுகள்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு கடைசியா மிச்சம் இருக்கக்கூடிய வெறும் சாப்பாட்டையோ இல்ல பழைய குழம்பையோ சாப்பிடுற பழக்கம் இன்னமும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள்கிட்ட அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. குடும்பத்தினுடைய முதுகெலும்பு யாரு அப்படின்னு கேட்டா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான். அவங்க சத்தான உணவை சாப்பிடுறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கே ரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனை அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் தான் நம்மளை சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி உணவு தயாரிக்கக்கூடிய தவறான முறைகள், காய்கறிகளை நறுக்கி பிறகு தண்ணியில கழுவுறது, அளவுக்கு அதிகமா எண்ணெய் ஊத்தி பொறிக்கிறது, சத்துக்கள் போகிற வரைக்கும் வேக வைக்கிறது, இந்த மாதிரியான சமையல் தவறுகளால உணவுல சத்துக்கள் வந்து பாழாக ஆரம்பிக்குது. இதனால சத்துக்கள் வந்து நம்ம உண்ண முடியாம அந்த காத்துல கரைஞ்சு போக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சவால்கள் தான் நம்ம வீட்டுல நம்மளை சுத்தி இருக்க ஆரம்பிக்குது. சவால்கள் வெளியில மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டைனிங் டேபிள்லயும் இருக்க ஆரம்பிக்குது, கிச்சன்லயும் இருக்க ஆரம்பிக்குது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கள்ட்டையும் இருக்க ஆரம்பிக்குது. சரிப்பா இந்த சவால்கள் எல்லாம் இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா SDG 2 இந்த பசியின்மை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு எல்லாம் இருக்கு அப்படின்னு போது இந்த இலக்கு அடைகிறதுக்கு நாம என்ன பண்ணணும், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா எந்த விஷயத்த மாத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்குது இல்லையா. அதை பத்தி நிகழ்ச்சி பாடல் வந்து கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கனவுகள் மெய்ப்பட.
1: இன்றைக்கி நிகழ்ச்சியில் மறைமுக பசினா என்ன, அரசு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, சமையலறையில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான்கு பகுதியில் அவங்க எல்லாருக்கும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருந்தேன். இப்போது அதோட தொடர்ச்சியாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SDG 2 பசியின்மை மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, இந்த இலக்கை முழுமையாக அடைகிறதுக்கு ஒரு குடிமகனாக நான் எடுத்துக்கக்கூடிய சபதம் என்ன, ஒரு தனிநபராக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சபதம் என்ன, ஒரு குடும்ப உறுப்பினராக நாம் எல்லாரும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி கொய்யாப்பழம், நெல்லிக்காய், முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா பல மடங்கு இரும்பு சத்து அப்படின்றது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் இதில் இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சிறுதானியத்துக்கு மாறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வேணும். அந்த ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. நம்ம பாரம்பரிய உணவுகளாக இருக்கக்கூடிய கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை இது மாதிரி இருக்கக்கூடிய சிறுதானியங்களை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது உணவில் சேர்த்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். இது மூலியமா சக்கரை நோயை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு அபாயகரமான ஊட்டச்சத்தாக இருக்க ஆரம்பிக்கும் இது. அதுக்கப்புறம் வீடுகள் தோறும் தோட்டம்,

வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன இடம் இருக்குது, இல்லைன்னா மொட்டை மாடியில் வந்து சின்ன சின்ன தொட்டிகள்லாம் வாங்கி தக்காளி மிளகாய் கீரை இது எல்லாத்தையும் வளர்க்குறது மூலிமா நச்சில்லாத இயற்கை உணவை வந்து நம்ம வீட்டிலே உற்பத்தி செய்ய முடியும். இதை வந்து எல்லாரும் பழகிக்கோங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஜங்க் ஃபுட் இருக்கு இல்லையா, அதை வந்து தவிர்க்க ஆரம்பிக்கணும். குழந்தைகளுக்கு பாக்கெட்டில் வைக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை கொடுக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் அதிகமாக இருக்கக்கூடியதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வேணும். அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கடலை மிட்டாய் பொறி உரண்டை வேக வச்சிருக்கக்கூடிய அந்த பயிர்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கறது மூலியமா ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கும், ஆரோக்கியமாகவும் அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. ஐந்தாவதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசியை பகிர்வோம், உணவை வந்து வீணாக்கிறத தவிர்க்க ஆரம்பிப்போம். நம்ம வீடுகளில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குது அப்படின் போது ஒரு பருக்கை கூட வீணாக்காம இருப்போம் அப்படின்ற ஒரு சபதம் எடுக்க ஆரம்பிக்கணும். அக்கம் பக்கத்தில் அப்படி இல்லைன்னா நம்ம தெருவிலேயோ நம்ம ஊர்லயோ வந்து ஆதரவற்ற முதியோர்கள்லாம் இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைகள் இருக்காங்க, நிறைய இடங்கள்ல குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒருவேளை உணவு இல்லாம தான் அந்த அநாத ஆசிரமத்தெல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு உணவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமா அவங்க பசியாரும் நமக்கு மனசாரும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியின் நிறைவா நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலிருந்து பசியையும் ஊட்டச்சத்து குறைபாடும் ஒழியணும்னா அது மேடைகளில் பேசக்கூடிய பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, அது நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வாய் ஆரோக்கியமான உணவுலையும் பசித்தவருக்கு நாம நீட்டக்கூடிய ஒவ்வொரு கரத்திலையும் தான் இருக்க ஆரம்பிக்குது. சத்தான உணவு அப்படின்றது சலுகையா கிடைக்கக்கூடாது, அது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமையா இருக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரமா இந்த ஊட்டச்சத்து குறைபாடும் மறைமுக பசியும் பத்தி நிறைய விஷயங்கள் உங்க எல்லாருக்காகவும் பகிர்ந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இன்னைக்கு கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் கனவுகள் மெய்ப்பட நிகழ்ச்சி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: தெனாலிராமன் ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, புரோகிதர்களுக்கு சூடு போட்டு அவமானப்படுத்திட்டார். அதனால கோபப்பட்ட புரோகிதர் ஒருத்தர் எப்படியாவது தெனாலிராமனை பழிவாங்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் தெனாலிராமனுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. இதை பயன்படுத்தி கொள்றதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு அந்த புரோகிதர் உடனே அவர் வீட்டுக்கு போறார்.
2: ஐயா, என் கணவருக்கு திடீர்னு கடுமையான காய்ச்சல் வந்திருக்கு, ஏதாவது தோஷமா இருக்குமோ?
3: அம்மா, இது சாதாரண காய்ச்சல் இல்ல, தெனாலிராமன் அந்தனர்களை அவமானப்படுத்தியதால வந்த தோஷம்.
2: அப்படியா ஐயா, இப்ப நான் என்ன செய்யணும்?
3: இதுக்கு கண்டிப்பா பிராயச்சித்தம் செஞ்சே ஆகணும். அதுக்கு நீங்க 100 பொற்காசுகள் எனக்கு தட்சணையா கொடுக்கணும்.
2: ஐயா, எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லங்க ஐயா.
3: அப்படின்னா வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க.
2: என் கணவர் கிட்ட ஒரு அரேபிய குதிரை இருக்கு, அதை வித்து நான் பணம் கொடுக்கறேன்.
3: சரி, அந்த குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை எந்த விலைக்கு போனாலும் சரி, கிடைக்கிற பணத்துல முழுசா எனக்கு நீங்க கொடுத்துடணும்.
2: சரி ஐயா.
1: புரோகிதர் பரிகாரம் செய்தாரு. சில நாட்கள்ல தெனாலிராமனும் குணமாகிட்டார். ஒரு வாரத்துக்கு அப்புறமா குதிரையை விற்கிறதுக்கு தெனாலிராமன் சந்தைக்கு போனார். அவரோட புரோகிதரும் வந்தார். ஆனா தெனாலிராமன் குதிரையோட மட்டும் வரல, ஒரு பூனைக்குட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார்.
3: ராமா, குதிரையை தானே விற்க வந்தோம், நீ ஏன் பூனையும் கூட்டிட்டு வந்திருக்க?
4: ஐயா, அது சும்மா இல்ல, இந்த வியாபாரத்துல அதுக்கும் ஒரு வேலை இருக்கு.
1: சந்தைக்கு வந்ததும் தெனாலிராமன் உரக்க கத்தறாரு.
4: மக்களே, எல்லாரும் கேளுங்க, இங்க இருக்குல்ல இந்த பூனை, இந்த பூனையோட விலை 200 பொற்காசு.
3: என்னது, பூனைக்கு 200 பொற்காசுகளா?
4: ஆமாம் ஐயா.
3: அப்போ குதிரைக்கு எவ்வளவு?
4: ஓ, குதிரையா, அது 1 காசு தான்.
3: என்னது, வெறும் 1 காசா?
4: ஆமாம், ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு, பூனையும் குதிரையும் சேர்த்து தான் விற்பேன்.
1: அங்கிருந்த ஒருத்தருக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. 200 பொற்காசுக்கு ரெண்டையுமே வாங்கிக்கிறாரு. தெனாலிராமன் 200 பொற்காசையும் அவரோட மடியில வச்சுக்கிட்டு குதிரைக்கான ஒரு காசை மட்டும் புரோகிதர்கிட்ட கொடுக்கிறாரு.
4: ஐயா, குதிரை விற்ற பணம் 1 காசு.
3: அடே ராமா, இது என்ன தந்திரம், 200 பொற்காசுகளையும் எனக்கு தானே கொடுக்கணும்.
4: ஐயா, நீங்க தானே சொன்னீங்க குதிரை எவ்வளவு விலைக்கு விற்றாலும் அந்த பணம் முழுவதையும் உங்களுக்கு தரணும்னு. இந்தாங்க 1 காசு. ஐயா, குதிரையின் விலை 1 காசு தான், அதனாலதான் அந்த 1 காசையும் உங்களுக்கே கொடுத்துட்டேன்.
1: பேராசையால தெனாலிராமனை ஏமாற்ற நினைச்ச புரோகிதர் அதே பேராசையால ஏமாந்து போனாரு. இந்த கதையோட நீதி, பேராசையோடு போடும் கணக்கு எப்போதும் நமக்கு சாதகமா முடியும் என்று நினைக்க கூடாது.
0: சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: சேலம் மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்றைக்கி நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்துருக்கு. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிற

0: அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
2: விஜயநகரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆற்றங்கரையில ஒரு நாள் ராஜகுரு தாத்தாச்சாரியார் ஆனந்தமா குளிச்சுக்கிட்டு இருந்தார்.
3: ஆஹா, என்ன ஒரு சுகமான குளியல்! இந்த ஆற்று தண்ணீருக்கு ஈடே இல்லை.
2: அதே நேரத்துல அங்க வந்தான் தெனாலிராமன். தனக்கு உதவி செய்ய மறுத்த ராஜகுருவை பழி வாங்கணும்னு காத்திருந்த அவனுக்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்பவே பிடிச்சு போச்சு.
4: அடடா, இன்னைக்கு ராஜகுரு தனியா மாட்டிக்கிட்டாரே, நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு.

0: விடக்கூடாது.
1: உடனே ஆற்றங்கரையில இருந்த ராஜகுருவோட ஆடைகளை எடுத்துக்கிட்டு கிளம்ப முயன்றாரு.
2: ஏய் ராமா, அது என்னுடைய ஆடைகள், எங்க எடுத்துக்கிட்டு போற?
0: ஓ, உங்களுக்கு ஆடைகள் தேவைப்படுதா?
2: உனக்கு தேவைப்படுதா என்ன? உடனே கொடு.
0: கொடுக்கலாம் ஐயா, ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு.
2: என்ன நிபந்தனை?
0: இந்த ஆற்றுக்கு நிறைய பேர் வருவாங்க, நீங்க இப்படி குளிச்ச விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா என்ன உங்க தோல்ல தூக்கிட்டு ராஜவீதி வழியா பவனி வரணும்.
2: என்னது, உன்னை தோல்ல தூக்கிக்கிட்டு ஊர்வலமா வரணுமா?
1: வேற வழி இல்லாம அவமானத்தை பொறுத்துக்கிட்டு ராஜகுரு தெனாலிராமனை தன் தோல்ல சுமந்துக்கிட்டு ராஜவீதிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு.
0: ஆமாம் ஐயா, இல்லைன்னா ஆடைகள் என்னிடமே இருக்கட்டும்.
2: ஏய் ராமா, சீக்கிரமா இறங்கிடு, யாராவது பாத்துட்டு போறாங்க.
0: அட என்ன ஐயா, நீங்க இவ்வளோ பெரியவர், உங்க தோல்ல நான் வரத பார்த்து எல்லாரும் பெருமைப்படுவாங்க.
2: பெருமையா? என் மானமே போகுது.
1: அதே நேரத்துல அரண்மனை மேல் மாடத்துல இருந்து மன்னர் ராஜவீதிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
3: இது என்ன ஆச்சரியம், ஒருவன் தோல் மீது இன்னொருவன் ஏறி உட்கார்ந்து வருகிறானா? காவலாளிகளே, தோல் மீது உட்கார்ந்து வருபவனை நன்கு ஆராய்ந்து யார் என்று என் முன் அழைத்து வாருங்கள்.
4: உத்தரவு அரசே.
1: அரசரின் உத்தரவு தெனாலிராமனின் காதில் விழுந்ததும் அவனுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு.
0: அடடா, அரசர் பார்த்துட்டாரே, இப்ப காவலர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம திட்டம் நமக்கே ஆபத்தாயிடுமே.
1: உடனே ராஜகுருவோட தோல்ல இருந்து கீழே இறங்கிய தெனாலிராம,
0: ஐயோ ராஜகுருவே, நான் செய்தது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க
1: என்று சொல்லி ராஜகுருவின் கால்கள்ல விழுந்தான்.
2: சரி சரி, உனக்கு புத்தி வந்துருச்சுனா அதுவே போதும்.
0: அதுக்கு பரிகாரமா இப்போ நான் உங்களை என் தோல்ல சுமந்துகிட்டு போறேன்
1: என்று சொல்லி தெனாலிராம ராஜகுருவை தன் தோல்ல சுமந்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சான்.
4: யாரெங்கே, அரசரின் உத்தரவு, தோல் மீது ஏறி உட்கார்ந்து வருபவரை கைது செய்யுங்கள்.
1: காவலர்கள் ராஜகுருவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க.
2: அட, என்னது இது?
3: ராஜகுருவே, இது என்ன காரியம், அவர் தோல் மீது ஏறி வருகிறீர்கள்?
2: அரசே, தென்னாலிராமன் என்னை ஏமாற்றி விட்டான்.
3: எப்படி?
2: அரசே, வழியில தென்னாலிராமன் சாக போற மாதிரி கிடந்தான். நான் இறக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவனுக்கு மயக்கமா இருக்கு, நடக்க முடியலன்னு சொன்னான். அதனால இறக்கப்பட்டு அவனை என் தோல் மீது சுமந்து வந்தேன். ஆனா அரண்மனைக்கு பக்கத்துல வந்ததும் அவனே என்ன வலுக்கட்டாயமா அவனோட தோல் மேல என்ன ஏத்திக்கிட்டான்.
1: ராஜகுருவின் பேச்சை கேட்ட மன்னருக்கு சிரிப்பு வந்ததுங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால கோபமும் இருந்தது. தன்னோட ராஜகுருவை அவமதிச்சு தன் காவலர்களையே அடிக்கும்படி செஞ்சிட்டாரே அப்படின்ற கோபம் மன்னரோட மனதுல தெனாலிராமன் மீது ரொம்ப மெதுவா உருவாகுது. தெனாலிராமனுடைய திட்டம் வெற்றி பெற்று இருந்தாலும் மன்னரோட கோபம் இப்போது அவன் மீது திரும்பி இருந்தது.
5: சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: yourself.
1: Good morning, students.
2: Good morning, sir.
1: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
3: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
1: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
3: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
1: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
4: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது.
2: விஜயநகரத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆற்றங்கரையில ஒரு நாள் ராஜகுரு தாத்தாச்சாரியார் ஆனந்தமா குளிச்சுக்கிட்டு இருந்தார்.
3: ஆஹா, என்ன ஒரு சுகமான குளியல்! இந்த ஆற்று தண்ணீருக்கு ஈடே இல்லை.
2: அதே நேரத்துல அங்க வந்தான் தெனாலிராமன். தனக்கு உதவி செய்ய மறுத்த ராஜகுருவை பழி வாங்கணும்னு காத்திருந்த அவனுக்கு இந்த சந்தர்ப்பம் ரொம்பவே பிடிச்சு போச்சு.
4: அடடா, இன்னைக்கு ராஜகுரு தனியா மாட்டிக்கிட்டாரே, நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, விடக்கூடாது.
2: உடனே ஆற்றங்கரையில இருந்த ராஜகுருவோட ஆடைகளை எடுத்துக்கிட்டு கிளம்ப முயன்றாரு.
5: ஏய் ராமா, அது என்னுடைய ஆடைகள், எங்க எடுத்துக்கிட்டு போற?
4: ஓ, உங்களுக்கு ஆடைகள் தேவைப்படுதா?
5: உனக்கு தேவைப்படுதா என்ன? உடனே கொடு.
4: கொடுக்கலாம் ஐயா, ஆனா ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு.
5: என்ன நிபந்தனை?
4: இந்த ஆற்றுக்கு நிறைய பேர் வருவாங்க, நீங்க இப்படி குளிச்ச விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா என்ன உங்க தோல்ல தூக்கிட்டு ராஜவீதி வழியா பவனி வரணும்.
5: என்னது, உன்னை தோல்ல தூக்கிக்கிட்டு ஊர்வலமா வரணுமா?
2: வேற வழி இல்லாம அவமானத்தை பொறுத்துக்கிட்டு ராஜகுரு தெனாலிராமனை தன் தோல்ல சுமந்துக்கிட்டு ராஜவீதிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு.
4: ஆமாம் ஐயா, இல்லைன்னா ஆடைகள் என்னிடமே இருக்கட்டும்.
5: ஏய் ராமா, சீக்கிரமா இறங்கிடு, யாராவது பார்த்துட்டு போறாங்க.
4: அட என்ன ஐயா, நீங்க இவ்வளோ பெரியவர், உங்க தோல்ல நான் வரதை பார்த்து எல்லோரும் பெருமைப்படுவாங்க.
5: பெருமையா? என் மானமே போகுது.
2: அதே நேரத்துல அரண்மனை மேல் மாடத்துல இருந்து மன்னர் ராஜவீதிய பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
6: இது என்ன ஆச்சரியம், ஒருவன் தோல் மீது இன்னொருவன் ஏறி உட்கார்ந்து வருகிறானா? காவலாளிகளே, தோல் மீது உட்கார்ந்து வருபவனை நன்கு ஆராய்ந்து யார் என்று என் முன் அழைத்து வாருங்கள்.
7: உத்தரவு அரசே.
2: அரசரின் உத்தரவு தெனாலிராமனின் காதில் விழுந்ததும் அவனுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு.
4: அடடா, அரசர் பார்த்துட்டாரே, இப்ப காவலர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம திட்டம் நமக்கே ஆபத்தாயிடுமே.
2: உடனே ராஜகுருவோட தோல்ல இருந்து கீழே இறங்கிய தெனாலிராமன்,
4: ஐயோ ராஜகுருவே, நான் செய்தது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க
2: என்று சொல்லி ராஜகுருவின் கால்கள்ல விழுந்தான்.
5: சரி சரி, உனக்கு புத்தி வந்துருச்சுனா அதுவே போதும்.
4: அதுக்கு பரிகாரமா இப்போ நான் உங்களை என் தோல்ல சுமந்துக்கிட்டு போறேன்
2: என்று சொல்லி தெனாலிராம ராஜகுருவை தன் தோல்ல சுமந்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சான்.
7: யாரெங்கே, அரசரின் உத்தரவு, தோல் மீது ஏறி உட்கார்ந்து வருபவரை கைது செய்யுங்கள்.
2: காவலர்கள் ராஜகுருவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அரசர் முன்னாடி நிறுத்துறாங்க.
5: அட என்னது இது?
6: ராஜகுருவே, இது என்ன காரியம்,

0: அவர் தோல் மீது ஏறி வருகிறீர்கள்.
1: அரசே, தென்னாலிராமன் என்னை ஏமாற்றி விட்டான்.
0: எப்படி?
1: அரசே, வழியில தென்னாலிராமன் சாக போற மாதிரி கிடந்தான். நான் இறக்கப்பட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவனுக்கு மயக்கமா இருக்கு, நடக்க முடியலன்னு சொன்னான். அதனால இறக்கப்பட்டு அவனை என் தோல் மீது சுமந்து வந்தேன். ஆனா அரண்மனைக்கு பக்கத்துல வந்ததும் அவனே என்ன வலுக்கட்டாயமா அவனோட தோல் மேல என்ன ஏத்திக்கிட்டான்.
2: ராஜகுருவின் பேச்சை கேட்ட மன்னருக்கு சிரிப்பு வந்ததுங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால கோபமும் இருந்தது. தன்னோட ராஜகுருவை அவமதிச்சு தன் காவலர்களையே அடிக்கும்படி செஞ்சிட்டாரு அப்படின்ற கோபம் மன்னரோட மனதுல தெனாலிராமன் மீது ரொம்ப மெதுவா உருவாகுது. தெனாலிராமனுடைய திட்டம் வெற்றி பெற்று இருந்தாலும் மன்னரோட கோபம் இப்போது அவன் மீது திரும்பி இருந்தது.
3: சோனா FM 107.8 தெனாலிராமன் கதைகள்.

0: சோனா எஃப்எம் 107.8 வானொலி நாடகம். விகடகவியின் நகைச்சுவை தொடர்கிறது. சோனா எஃப்எம் 107.8 தெனாலிராமன் கதைகள்.
1: விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் பெரிய குதிரைப்படையை உருவாக்க விரும்பினார். அதற்காக அரேபியாவிலிருந்து 1000 குதிரை குட்டிகளை வரவழைச்சு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒன்னு கொடுத்து வளர்க்க சொன்னாரு.
2: ஒவ்வொரு குதிரைக்கும் தினமும் 3 வராகன் பொன் உணவு செலவுக்காக வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு பிறகு குதிரைகளை அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் அனைவரும்.
1: தென்னாலிராமனுக்கும் ஒரு குதிரை குட்டி கிடைச்சது. ஆனா அதை வளர்க்கும் பொறுப்பை பார்த்ததும் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது.
3: அப்படியா, 3 வராகன் பொன்னையும் குதிரைக்கே செலவு செய்யணும்னு யார் சொன்னது? கொஞ்சம் புல் கொடுத்தாலே போதும்.
1: அவன் குதிரைய ஒரு சின்ன கொட்டகையில அடைச்சு சுவர்ல ஒரு துவாரம் வைத்து தினமும் கொஞ்சம் காய்ந்த புல்லை மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்தான். பசியால வாடின குதிரை புல்லை வேகமா புடுங்கி சாப்பிட்டது. காலம் போக போக அது எலும்பு தோலுமா மெலிந்து போனது.
2: எல்லாரோடைய குதிரைகளும் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. ஆனால் தென்னாலிராமா, நீ ஏன் உன் குதிரையை மட்டும் அழைத்து வரவில்லை?
3: அரசே, அந்த குதிரையை என்னால் பிடித்து கொண்டு வர முடியாது. தாங்கள் லாயத்தலைவரை அனுப்பினால் ஒருவேளை அவரால் முடியும்.
1: மன்னர் உடனே லாயத்தலைவரை அனுப்பினாரு. நீண்ட தாடியுடன் வந்த அவரு குதிரையோட துவாரத்தின் வழியா எட்டி பார்த்தாரு.
4: எங்கே அந்த முரட்டு குதிரை? ஐயோ ஐயோ, என் தாடியை விடு!
1: பசியால அதிகாரியோடைய தாடியையே புல் அப்படின்னு நினைச்சு அந்த குதிரை அதை இறுக்கமா பிடிச்சு இழுத்துருச்சு. வேற வழி இல்லாம தாடிய கத்தரிச்சுதான் அவரை விடுவிக்க முடிஞ்சது.
4: என் தாடி போச்சே!
3: அதிகாரி அவர்களே, குதிரையை பிடிக்க வந்தீங்க, தாடி இழந்துட்டீங்களே.
2: ராமா, குதிரைக்கு ஏன் சரியாக உணவு கொடுக்கவில்லை?
3: அரசே, நான் கொஞ்சம் தீனி போட்டதற்கே அது உங்கள் லாயத்தலைவரின் தாடியை பிடித்து இழுத்தது. இன்னும் நன்றாக சாப்பிட வைத்து வளர்த்திருந்தால் எத்தனை பேருடைய தாடியை பிடித்திருக்கும்? மற்ற குடிமக்கள் தங்கள் குடும்ப சாப்பாட்டை சுருக்கி குதிரையை வளர்த்திருக்கிறார்கள். நானும் அப்படியே செய்திருந்தால் என் குடும்பம் என்ன ஆகியிருக்கும்?
1: பெரும் சிரமத்தோட குதிரைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு வராங்க. அதோட நிலைமையை பார்த்த மன்னர் கோபம் அடைகிறாரு.
2: ராமா, உன் பேச்சு எனக்கு ஒரு உண்மையை உணர்த்தி விட்டது. படையை பெருக்குவது மட்டுமல்ல, மக்களின் உணவு மற்றும் நலனை பாதுகாப்பதே அரசனின் கடமை என்று உணர்த்தி விட்டாய்.
3: அரசே, மக்கள் நன்றாக இருந்தால்தான் நாடும் நன்றாக இருக்கும்.
1: இப்படியாக ஒரு மெலிந்த குதிரையின் மூலம் மக்களின் நலனை

முக்கியத்துவத்தை மன்னருக்கு உணர்த்தினான் தெனாலிராமன். சிறந்த ஆட்சி அப்படின்றது படைபலத்தை பெருக்குவது மட்டுமல்ல, மக்களின் உணவு, நலம், வாழ்வாதாரம் ஆகியவற்றை பாதுகாப்பதே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பாம்புகளையே நடுங்க வைக்கக்கூடிய ஆறு பறவைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாம்புகளை பாக்குறப்ப நம்மளுக்கு உடல் வந்து நடுங்குங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தாலுமே நம்மளுடைய கால்களும் கைகளும் அசையவே அசையாது, உயிரை கையில பிடிச்ச மாதிரி நம்ம ஓடி போயிருவோம். ஆனா அந்த பாம்புகளையே பயன்படுத்தக்கூடிய பறவைகள் இருக்குது அப்படின்றது நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும். இயற்கையில இருக்கக்கூடிய சில பறவைகளுக்கு பாம்புகளை பார்த்தாவே பயமே இருக்காதுங்க. பாம்புகள் அதுக்கு ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். ரொம்பவே ஆபத்தான விஷ பாம்புகளை கூட எளிதா வேட்டையாடக்கூடிய 6 சுவாரஸ்யமான பறவைகள் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். செக்ரட்டரி பறவை, ஆப்பிரிக்காவின் புல்வெளிகள்ல காணக்கூடிய இந்த பறவை பறந்து தாக்கறதுல அது தரையில ஓடி பாம்பை தாக்குது. சுத்தியால அதனுடைய தலையில அடிக்கிறது போல தன்னோட நீண்ட கால்களால பலமா உதச்சி பாம்பை கொல்லுது. அதனுடைய கால்கள்ல இருக்கக்கூடிய தடித்த தோல் பாம்புகள் கடியில இருந்து முழுமையா பாதுகாப்பு அளிக்குது. அடுத்து சர்ப கழுகு. ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில காணக்கூடிய இந்த கழுகுகளோட முக்கிய உணவு பாம்புகள்னு சொல்லலாம். நாகப்பாம்பு மற்றும் கருநாகப்பாம்பு போன்ற மிகவும் ஆபத்தான பாம்புகளை கூட இதால சீக்கிரமாவே கொல்ல முடியும். பாம்பு திருப்பி தாக்கறதுக்குள்ளாரையே இது தங்களோட நகங்களால அதனுடைய தலையை நசுக்கி கொன்றது. இன்னொன்னு ரோட் ரன்னர். வட அமெரிக்காவின் பாலைவனங்கள்ல காணக்கூடிய இந்த பறவை வேட்டையாடுறதுல ரொம்பவே கை தேர்ந்ததுன்னு சொல்லலாம். இது ராட்டில் ஸ்னேக் போன்ற ஆபத்தான பாம்புகளை அதனுடைய வாலை பிடிச்சு கடுமையா தாக்கி அதனுடைய தலைய தரையிலயோ இல்லனா பாறைகள்லயோ மோத செய்யுது. பாம்பு சுயநினைவை இழந்த உடனே அது பாம்பை ஃபுல்லாவே விழுங்கிடுது. சில சமயங்கள்ல ரெண்டு பறவைகள் ஜோடியா சேர்ந்து கூட வேட்டையாடும். ஆந்தை மற்றும் நாரை. நாரைகள் மீன்களை வேட்டையாடுறது மட்டும் இல்லாம தங்களோட கூர்மையான அழகால நீர் பாம்புகளையும் வேட்டையாடுது. அதே மாதிரி பெரிய கொம்பு ஆந்தை இரவுல தன்னோட நகங்களால எலிகளையும் பாம்புகளையும் தாக்குது. அது முதன்மை உணவா பாம்புகளை உண்ணல அப்படின்னாலுமே வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை சும்மாவே விடாது. அடுத்து மயில். இந்தியாவின் தேசிய பறவையான மயிலுக்கும் பாம்புகளுக்கும் இடையே கடுமையான பகை உண்டு அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். நாட்டுப்புற கதைகளின்படி மயில் நாகப்பாம்புகளை எளிதா கொன்னுடும். உண்மையில அது பெரும்பாலும் சின்ன பாம்புகளையே வேட்டையாடி உண்ணும். பெரிய பாம்பு கிட்ட அது எச்சரிக்கையா இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதையும் விட்டு விடாது. அடுத்து பருந்து. அது தங்களோட வலிமையான நகங்களை கொண்டு பாம்புகளை வேட்டையாடுறதுல கை தேர்ந்ததுன்னு சொல்லலாம். அது மிக உயரத்துல இருந்து பாம்புகளை தங்களோட கூர்மையான கண் பார்வையால கண்டறிஞ்சு தங்களோட கூர்மையான நகங்களால அதை பிடிக்குது. அது பாம்பின் விஷத்தை விழுங்கினாலுமே பாதிக்கப்படுறதில்ல. அது செரிமான அமைப்புல இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அமிலம் அந்த விஷத்தை உடனடியா செயலிழக்க செய்திடுது. என்னங்க பாம்புகளை நடுங்க வைக்கக்கூடிய அந்த 6 பறவைகள் என்னன்னு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994636030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்ட்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே

0: பெருமை.
1: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல.
0: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு. நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
1: அது எப்படி உனக்கு தெரியும்?
0: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
1: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை விவசாயத்துல பயாலஜிக்கல் நியூட்ரிஷன் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: அதே போல இப்போ இயற்கை விவசாயம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இயற்கை விவசாயத்துல பயாலஜிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயாலஜிக்கல் நியூட்ரிஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயிர் சூரிய ஒளி சேர்க்கை மூலமா சர்க்கரையை உருவாக்குது. அந்த சர்க்கரையை வேர் வழியா அது மண்ணுக்கு கீழே தள்ளுது. அந்த வேர் வழியா வர சர்க்கரையை அந்த வேரை சுத்தி இருக்கிற உயிர்கள் நுண்ணுயிர்கள் அதை சாப்பிடுது. அதுதான் அந்த வேர் வழியா வர சர்க்கரை தான் அந்த நுண்ணுயிர்களுக்கான உணவு. அதை சாப்பிடுது. சாப்பிட்டு இனப்பெருக்கம் ஆகுது மண்ணுக்குள்ளார. இப்படி நடக்கும் பொழுது அது மண்ணை சுற்றி ஆர் அந்த அந்த வேரை சுற்றி இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் கரிம பொருட்களை அது டீகம்போஸ் பண்ணுது. அந்த டீகம்போஸ் பண்ணும் பொழுது மக்க வைக்கும் பொழுது மண்ணில் உள்ள மக்கும் பொருட்களை மக்க வைக்கும் பொழுது அந்த மக்கள இருந்து ஊட்டச்சத்து வருது. அந்த மக்களுக்குள்ளார இருக்கிற ஊட்டச்சத்து வெளியில வருது. அதை அந்த பயிர் எடுத்துக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் இந்த இதன் வழியாக, அதாவது சூரிய ஒளி சேர்க்கை, வேர் வழியாக வர சர்க்கரை, அதை நுண்ணுயிர்கள் சாப்பிட்டு மண்ணில் இருக்கிற மட்குகளை அதை மட்க வைக்கும் போது வெளிப்படுகிற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதன் மூலமா பயிருக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கு பேரு பயாலஜிக்கல் நியூட்ரிஷன். அது உயிரியல் ஊட்டச்சத்து. அதுவே நீங்க ரசாயன விவசாயத்துல யூரியா போட்டு வர சத்து பார்த்தீங்கன்னா அது அயோனிக் நியூட்ரிஷன், அயனி வடிவிலான ஊட்டச்சத்து. ஸோ இதுதான் பிரதானமா ஒரு பயிர் தனக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் முறைகள்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. உயிரியல் ஊட்டச்சத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சார் ரொம்ப அழகா வந்து அதை சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு
4: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கத நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரம் மங்களம் கிராமத்துல இருந்து உஷாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கேட்டிருந்தோம். எங்களுக்கு என்ன விதமான சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: லேபர் தான் மேம், லேபர் மெயினா வந்து இந்த ஏரி வேலைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்களா, மகாத்மா ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதுதான் வந்து எங்களை வந்து ரொம்ப பாதிக்கிறது மேம். இது வந்து கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரைக்கும் இவ்வளவு பேர் சட்டசபைக்கு போயிருக்காங்க, எவ்வளவோ விவசாயம் போயிருக்காங்க, ஆனா விவசாயா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, சட்டசபைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் வந்ததுக்கு அப்புறம் விவசாயத்தை மறந்துடுறாங்க. மகாத்மா ஊரக வேலை வாய்ப்பு நல்ல ஒரு இதுதான், ஏன்னா நிலம் இல்லாதவங்களும் பயன்படுறாங்க, அது நான் சரியில்லைன்னு சொல்ல முடியாது. விவசாயத்துக்கு பயனுள்ளதா பயன்படுத்தி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும். நூறு நாள் வேலையில வந்து இப்ப நல்ல விவசாயம் நம்மள மாதிரி சிறப்பா பண்றாங்க, காய்கறி இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷத்துல ஒரு உங்களுக்கு இத்தனை நாள் நீங்க வேலைக்கு எடுத்துக்கலாம், அது கவர்மெண்ட் கூலி கொடுக்கும், கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க அப்படின்னா இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப விவசாயத்துக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கும் மேம். இதைதான் நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம், யாருமே இது காதுக்கு செவி கொடுத்து கேட்டது இல்ல மேம். ஏன்னா இப்ப வந்து ஏரியில போயிட்டு முள் வெட்டுற பேர்ல ஜேசிபி விட்டு வெட்டிக்கிட்டு உட்காந்தே இருந்துட்டு வேஸ்டா காசை காலி பண்றத, விவசாயமும் வளரும், மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மாதிரி இதுதான் மேம் எங்களுக்கு வந்து இப்ப பாதிப்புன்னு எடுத்தா உறவேளை, ரெண்டாவது வந்து லேபர்ஸ் தான். இயற்கையா பண்றதுக்குலாம் லேபர் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்லாவே இருக்கும் மேம். இப்ப மண்புழு

0: வாரம் தயாரிக்கிறீங்களா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க லேபர் அனுப்புறோம். அதுக்கான இது கவர்மெண்டே வந்து உங்களுக்கு ஏரி வேலையில இருந்து உங்களுக்கு ஒரு 100 நாள் மகாத்மா வேலை வாய்ப்புல இருந்து உங்களுக்கு ஒரு 10 ஆள் ரெகுலரா வச்சு செய்யுங்க. அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டா நம்மளாம் பண்ணலாமா விவசாயத்தை, அதாவது மிஸ்யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்ப நம்ம என்ன சேனல் மேம்?
1: மேம் நம்மளோடது சோனா எஃப்எம் ரேடியோ.
0: இப்போ வந்து சோனா எஃப்எம் ரேடியோ வந்து எங்கள்கிட்ட விவசாயிகிட்ட நேர்காணல் வந்து எடுத்தாங்க. அவங்க எடுத்ததுல வந்து எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்க எப்படி விவசாயம் பண்றோமோ எங்களோட முறையை சொல்லியிருக்கோம், இயற்கையாகவும் பண்றோம், மற்றபடி பாத்தீங்கன்னா உரம் போட்டும் பண்றோம். அதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க, இப்ப இவங்க ரேடியோ சேனல் மூலியமாவது நாங்க சொன்ன குரல் வந்து விவசாயியோட குரல் ஒலிக்கணும். எங்களுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி ஒரு விஷயம், மற்றபடி சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறீங்க, எல்லாமே பண்றீங்க, ஆனா வந்து விவசாயி இதுல பாதிக்கப்படுறாருங்கிற விஷயத்த நீங்க எடுத்து சொல்லி தயவு செய்து இதுக்கு மேல விவசாயத்துக்கு இந்த லேபரை வந்து கொஞ்சம் பயன்படுத்துறபடியா நீங்க பேசி எங்களுக்கு உதவிகரமா செஞ்சா விவசாயம் இன்னும் மேலும் மேலும் வளரும். விவசாயி சிரமத்துலதான் இருக்கும், செத்து செத்து பொழைச்சிட்டு இருந்தா இருந்தாலும் நாங்க விவசாயத்தை விட போறது கிடையாது. ஒரு டைம்ல லாபமும் இருக்கு, ஒரு டைம் நஷ்டமும் இருக்கு, ஆனாலும் விவசாயத்தை நாங்க தொடர்ந்து செய்யறோம். இதுக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் தொடர்ச்சியா எங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு பண்ணா இன்னும் விவசாயம் சிறப்பா செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல நல்ல மண் வளத்தை பாதுகாப்பு பண்ணி இன்னும் நல்லாவே இருக்கலாம். அதை கொஞ்சம் பார்த்து இயற்கை விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேபர்ஸ் வந்து மகாத்மா உர வேலைப்பு மூலமா கொஞ்சம் கொடுக்க சொல்லி சேனல் மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். தயவு செஞ்சு இந்த சேனல் வந்து எங்களை விவசாய தேடி வந்து எங்களோட கருத்தை கேட்டதுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகள் கிடைச்சது அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு சில கோரிக்கைகளை வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து அரசாங்கத்துல இருக்கக்கூடியவங்க யாராவது கேட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னுமே உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் பொறியியல் கல்லூரியின் கீழே செயல்படக்கூடிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அருணாதேவி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப காய்கறி சாகுபடிக்கு எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கணும், விதை முளைப்பு திறன் எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: காய்கறி பயிர்களான சுரைக்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விரைவாக வளர்க்க 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குமாறு அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் பசுமை கூடாரத்தினுள் பொதுவாக விதையின் முளைப்பு திறன் 25 டிகிரி சென்டிகிரேட் 32 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையிலும் மண்ணின் போதுமான ஈரத்தன்மையுடன் இருக்கும் போதும் 2 முதல் 3 நாட்களில் விதை முளைத்து விடுகிறது. குடை மிளகாய் மற்றும் தக்காளி பயிர் வகைகளுக்கு பகலில் 20 முதல் 25 டிகிரி சென்டிகிரேடும் இரவில் 18 டிகிரி முதல் 20 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையும் ஏற்றதாக இருக்கிறது. இவ்வாறாக பயிருக்கு தேவையான தட்பவெப்ப நிலையை பசுமை கூடாரத்தில் நாம் பராமரிக்க முடியும். பசுமை கூடாரத்தினுள்ளே மண்ணை நன்கு உழவு செய்து பண்படுத்த வேண்டும். போதுமான அடியுரமும் நாம் இட வேண்டும். காய்கறி நாற்றுகளை குழித்தட்டிகளில் உருவாக்கி பின்னர் நிலத்தில் பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில் நடப்பட வேண்டும். விதை என்றால் நாம் நேரடியாக மண்ணில் விதைக்கலாம். காய்கறி நாற்றுகளை அகல பாத்திகளில் நட வேண்டும். சொட்டு நீர் பாசனத்தை பசுமை கூடாரத்தினுள் அமைக்க வேண்டும். சொட்டு நீர் பாசன பக்கவாட்டு குழாயை அகல பாத்தியில் அமைத்து நாற்றுகளை இரட்டை வரிசையில், அதாவது பக்கவாட்டு குழாயின் இருபுறமும் பயிர் இடைவெளிக்கேற்ப நட வேண்டும். நீர் பாசனத்துடன் உரப்பாசனம் சேர்த்து பசுமை கூடார பயிர் சாகுபடியில் தரப்பட வேண்டும். கண்டிப்பாக தானியங்கி தொழில்நுட்ப செயல்பாடு இருக்கின்றது. பசுமை கூடார காய்கறி வளர்ப்பில் தானியங்கி தொழில்நுட்ப செயல்பாடு பெரும் பங்கு வகிக்கிறது. மண் ஈரத்தை அளவிட மண் ஈரம் உணரும் கருவி பயிரின் வேர் மண்டலத்தில் பொருத்தப்பட வேண்டும். மண் ஈரப்பத அளவீடானது தொடர்ச்சியாக உணரியால் உணரப்பட்டு தகவல் பதிவு கட்டுப்படுத்தியில் சேகரிக்கப்படும். தொடர்ச்சியாக தகவல் சேகரிக்கப்படுவதால் மண் ஈர இழப்பு, மண் ஈர மாற்றம் இவற்றை அடிப்படையாக கொண்டு நாம் பாசனம் செய்ய இயலும். இதனால் பயிரின் நீர் தேவை துல்லியமாக கணக்கிடப்பட்டு பயிர்களுக்கு தேவையான ஈரப்பதத்தை நாம் பராமரிக்க முடியும். இதே போல் தட்பவெப்ப நிலையை உணரி மூலம் வெப்பம் மற்றும் ஈரப்பத அளவை பகுப்பாய்வு செய்து ஒரே சீராக பராமரிக்க முடியும். மேலும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களை முன்கூட்டியே முன்னறிவிக்கும் தானியங்கி அமைப்பினால் காய்கறி பயிர்களை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க முடிகிறது. இவ்வாறாக தானியங்கி தொழில்நுட்பம் பசுமை கூடார காய்கறி வளர்ப்பில் பெரும் பங்கு வகிக்கின்றது.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பயிரோட நீர் தேவை துல்லியமா எந்த மாதிரி கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மண்ணின் முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்பு தாவரங்கள் வாட தொடங்கறதுக்கு முன்னாடி பாலைவனமாதல நுண்ணுயிரிகளால கணிக்க முடியும்னு சொல்றாங்க. நுண்ணுயிரியல் சூழலியல் அப்படின்றது பாக்டீரியா, பூஞ்சைகள் மற்றும் அதை தாக்கக்கூடிய வைரஸ்கள் போன்ற நுண்ணுயிரிகள் ஒண்ணுக்கொண்ணு மற்றும் அதோட சுற்றுச்சூழலோட எந்த மாதிரி இடைவினை புரியுது அப்படின்றத பத்தின ஆய்வுன்னு சொல்லலாம். நுண்ணுயிரிகள் ஒன்னா சேர்ந்து தங்களோட உடனடி சூழல்ல கணிசமான செல்வாக்க செலுத்துது. கரிம பொருட்களை செதைச்சு மண்ணுல ஊட்டச்சத்துக்களை வெளியிடுது. நம்மளுடைய குடல்ல உணவை செரிக்கிறது மற்றும் கார்பன் டை ஆக்சைடை சேமிக்கிறது, இது எல்லாமே இதுக்கு சில எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். நுண்ணுயிரியல் சூழலியல படிக்கிறது அப்படின்றது இயற்கையில நிகழக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த உயிரியல் மற்றும் வேதியியல் செயல்முறைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். இந்த தகவலை பயன்படுத்தி எதிர்கால

கால மாற்றங்களுக்கு ஒரு சூழல் எந்த மாதிரி பதிலளிக்கும் அப்படின்றதையோ, இல்லனா உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வயலை விட இன்னொரு வயல்ல பயிர்கள் ஏன் சிறப்பா வளருது அப்படின்றதையோ கணிக்க முடியும். சீக்கிரமாவே காணக்கூடிய விலங்குகள் மற்றும் தாவரங்களை விட நுண்ணுயிரிகளுக்கு குறைவான அங்கீகாரமே கிடைச்சாலும் அதை அமைதியா நம்மளுடைய வாழ்க்கை வடிவமைக்குதுன்னு சொல்லலாம். மண் நுண்ணுயிரிகள் மிக சின்னது, அதை நாம சக்தி வாய்ந்த நுண்ணோக்கிகளின் கீழ மட்டுமே காண முடியும். இருந்தாலுமே அதுல சிறிய அளவானது இயற்கையில அதனுடைய பங்களிப்பை இன்னுமே ஆழமானதா ஆக்குது. மண்ணுல பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் வைரஸ்கள், இது எல்லாமே சிறு நகரங்களை போல செயல்படும் நுண்ணுயிரி கூட்டங்களை உருவாக்குது. இந்த கூட்டங்களை நாம மைக்ரோபயோம்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு மணல் துகள்ல ஆயிரக்கணக்கான பாக்டீரியா செல்கள் ஊட்டச்சத்துக்களையும் மரபணு பொருட்களையும் பகிர்ந்துகிட்டு ஒன்னோடு ஒண்ணு இடைவினை புரியறத நம்ம பார்க்க முடியும். அத மத்த பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய சேர்மங்களான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை உற்பத்தி செய்வதன் மூலமா இடத்துக்கும் வளங்களுக்கும் போட்டியிடுது அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ ரீதியா பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் சுமார் 70%-ல் இருந்து 80% ஸ்ட்ரெப்டோமைசஸ் போன்ற மண் பாக்டீரியாக்கள்ல இருந்து தான் உருவாகுது. மண்ணின் நுண்ணுயிர் தொகுதியானது கார்பன் சுழற்சிக்கு மையமானது. நுண்ணுயிரிகள் கார்பனை உறிஞ்சி மண்ணுல புதைக்கலாம், அல்லது தாவர மற்றும் விலங்கு பொருட்களை சதைச்சு கார்பனை வளிமண்டலத்துல வெளியிடலாம். இந்த செயல்முறைகள் சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு ரொம்பவே எளிதில பாதிக்க கூடியது அப்படின்னு சொல்லலாம். புவி வெப்பமாதலால ஏற்படக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்பு நுண்ணுயிரிகளோட செயல்பாட்டை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதைக்கப்பட்ட கார்பன் திரும்பவும் வளிமண்டலத்துக்கு அனுப்பப்படலாம். வளிமண்டலத்துல அதிகப்படியான கார்பன் ஒரு போர்வையா செயல்பட்டு புவி வெப்பநிலைய அதிகரிக்குது. இதனால இந்த சுழற்சி தீவிரமடையுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு சண்டே, எல்லாருமே வந்துட்டு வீட்டில் ஜாலியாக படுத்து தூங்கணும்ப்பா அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படி முறை நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் சில பல காரணங்களால் அது முடியாமல் போயிருக்கலாம். டோன்ட் வரி, நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் பற்றின சிறப்பு அம்சங்களை உங்களுக்காக கொண்டு சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காம நம்மளுடைய ஊரை சுற்றி உலா நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் எந்த ஊருக்கு போயிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டம் பழைய சோரமங்கலத்திலிருந்து கொஞ்ச தூரம் உள்ள போனோம் அப்படின்னா சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குங்க. இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி நடந்து போன பாதை, நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த இடங்கள், பல தலைமுறைகளுடைய நினைவுகளை சுமந்த ஒரு பகுதி அப்படி நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஊருமே ஒவ்வொரு வரலாறுகளை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு ஊர் தாங்க சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர். சோழம்பள்ளம் எப்படி உருவானுச்சு, இந்த பகுதியுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், சேலம் வளர்ந்தப்போ இந்த பகுதிகள் எப்படி மாறியிருக்கும், பழைய தலைமுறைகள் விட்டு சென்ற நினைவுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இந்த ஒரு மணி நேரமுமே வந்துட்டு சோழம்பள்ளம் அப்படிங்கிற

இந்த ஊர் பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊர் மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊர் மொத்தமாக எவ்வளோ பரப்பளவில் இருக்குது, இந்தந்த ஊர்கள் இந்த ஊரோடு சேர்ந்து இருக்குது, அதே மாதிரி இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்டம் இருக்குல்ல, நம்ம சேலத்தில் இருந்து இரும்பாலை தாரமங்கலம் போகிற வழி அந்த பகுதியிலேயே வந்துட்டு இந்த சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குதுங்க. புதுரோடுக்கு அடுத்த ஸ்டாப்பே வந்துட்டு சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் தான். இந்த ஊர் வந்து நம்மளுடைய சேலத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதியாக தாங்க இந்த சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஒரு ஊர் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஊருடைய வரலாறுகள் ரொம்ப ரொம்ப பெருசாகவும் இருந்திருக்குது, பல தலைமுறைகளை கண்ட ஒரு ஊராகவும் இருக்குது. ஸோ இந்த ஊர் பார்த்தினா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய தெருக்கள், வீடுகள், அதுக்கப்புறமா இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள், மக்களுடைய முக்கியமான தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்று ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
1: நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
4: இல்லையே, என்ன விஷயம்?
1: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
4: என்ன சொல்ற, அப்படியா?
1: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
4: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
1: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
4: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
1: அது எப்படி உனக்கு தெரியும்?
4: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
1: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
5: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சோழம்பல்லம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க உலா வந்திருக்கோம். இந்த ஊருடைய முக்கியமான வரலாற்று நினைவுகள் என்ன, இந்த ஊருடைய முக்கியமான தொழில்கள் என்ன, இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் நம்ம கூட இந்த ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு அக்கா வந்து ரெடியா இருக்காங்க. வணக்கம் அக்கா.
8: வணக்கம்.
7: அக்கா, உங்களோட பேர் என்ன அக்கா?
8: மலர்கன்.

0: நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்கக்கா?
1: பறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான்.
0: ஓகேக்கா, இந்த ஊர் மக்களுடைய முக்கியமான தொழில்கள் என்ன? நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: முக்கியமா கொடத்தேவாரம் ஐயா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஐயா இறந்த வாட்டி மவனை போட்டிருக்க, மவன் செய்யறான் 2 வருஷம் கழிச்சு. இதுதான் தொழில் நம்மளுக்கு.
0: இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை தெருக்கள் இருக்குது அப்படி மாதிரி தெரியுமாக்கா உங்களுக்கு?
1: காந்தி நகரம் மல்லம்முட்டி ஐயம்பெருமாம்பட்டி. ஐயம்பெருமாம்பட்டினா அந்த பக்கம், இது காந்தி நகரம் மல்லம்முட்டி. இது கிராமமாக தான் இருக்குது, கார்பரேஷன் எல்லாம் இல்லை.
0: சூப்பர்க்கா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது இந்த ஊரில் ஐயம்பெருமாம்பட்டி, அதுக்கப்புறமா காந்தி நகரம், அதுக்கப்புறமா சோழம்பள்ளம், மல்லப்பப்பம்பட்டி, இப்படி நிறைய கிராமங்கள் இருக்குது. அதில் ஒரு கிராமம் தான் இந்த ஒரு கிராமம் அப்படிங்கிற ரொம்ப சூப்பராகவே வந்து சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக இந்த ஊரில் மொத்தமாக எத்தனை வீதிகள் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த ஊரில் முக்கியமாக எல்லோரும் வந்துட்டு என்ன தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களுமே தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஊரில் வந்துட்டு சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த பேர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே ரிசர்ச் பண்ணும்போது தாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன பண்ணால், இந்த ஊர் வந்துட்டு வரலாற்றில் சுவாரஸ்யமான ஒரு பகுதியாக இருந்திருக்குது. அதாவது ஒரு ஊருடைய பேர் உருவாது பல காரணங்கள் இருந்திருக்கலாம் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய விவசாயம், நீர்நிலை, தொழில், முக்கியமான மனிதர்கள், இப்படி பல விஷயங்கள் இருந்திருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஊருக்கு சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த பேருமே வந்துட்டு வரலாற்றுகளில் ஏதாவது ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு பெயர் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படி மாதிரி இந்த ஊர் மக்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பற்றின இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
1: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த ஊரை சுற்றி உலா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்தனா நிறைய விஷயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருக்கோம். அந்த வகையில இந்த ஊர்ல முக்கியமா கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்ன, இந்த ஊர்ல நீர்நிலைகள் முக்கியமானது எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள் ரெடியாவே இருந்தாங்க. இப்போ அந்த வகையில ஒரு அண்ணா கூட தான் பேச போறோம். அண்ணா வணக்கம். அண்ணா
1: வணக்கம்.
0: அண்ணா உங்களுடைய பேர் என்னண்ணா?
1: என் பேர் வந்து வில்லியம்.
0: ஓகேண்ணா, நீங்க எத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நான் இங்க வந்து பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான்.
0: ஓகேண்ணா, பிறந்ததுல இருந்து இதே ஊர்ல இருக்கீங்க. இந்த ஊர் முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி மாதிரி நீங்க நினைக்கிறீங்க?
1: முன்னெல்லாம் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆகி பாருங்க, ரவுண்டானா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக.
0: ஓகேண்ணா, இந்த ஊர் மொத்தமாக எத்தனை பரப்பளவுனா இருக்குது? இந்த ஊரை சுற்றி என்னென்ன ஊர்கள்லாம் இருக்குது?
1: இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பார்த்தீங்கன்னா காமநாயங்கப்பட்டி இருக்கு, இந்தாண்ட புது ரோடு இருக்கு. இப்போ நீங்கள் சோழம்பள்ளத்தில் இருக்கீங்க, அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சக்கரப்புளியாம்பரம் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு.
0: இங்கே இருக்கக்கூடிய மக்கள் முக்கியமாக என்னென்ன தொழில்களுக்கு நான் போகிறாங்க?
1: இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே போகிறாங்க, எல்லா ஒர்க்குக்குமே போகிறாங்க. ஒரு சில பேர் வந்து கொத்து வேலைக்கு போகிறாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங்கு, ஒரு சில பேர் ஒயரிங்கு, அப்புறம் டிரைவர் ஒர்க்குக்கு போகிறாங்க. அப்புறமேட்டு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா

0: இருக்குமே போகிறாங்க. அதுவும் இல்லாமல் படிச்சுட்டு ஒரு சில பேர் ஜாப்ல கம்பெனியில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க.
1: ரொம்ப ரொம்ப நன்றினா. இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. முக்கியமாக இந்த ஊரில் மக்கள் என்னென்ன தொழில்கள்லாம் போவாங்க, என்னென்ன தொழில்கள்லாம் இங்கே முக்கியமான பிரதானமான தொழில்களாக இருக்குது அப்படிங்க மாதிரி வந்து ரொம்ப சூப்பராகவே எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேரிலே கண்டிப்பாக இந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்குமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும், அதே நேரத்தில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில சோளம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு தாங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். இந்த ஊர் பத்தின நிறைய விஷயங்களுமே வந்துட்டு இந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஊர் பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்காக ஒருத்தர் ரெடியா இருக்காரு. வணக்கம் ப்ரோ.
1: வணக்கம் ப்ரோ.

0: உங்களுடைய பேர் என்ன ப்ரோ?
1: என் பேர் வந்து சாம்பால்.
0: நீங்கள் எத்தனை வருஷமா அந்த ஊரில் இருக்கீங்க?
1: நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். ஒரு 32 வருஷமாக நாங்கள் எங்களோட எல்லா தாத்தா பாட்டி எல்லாமே இங்கே தான் பூர்வீகம்லாம்.
0: இந்த ஊர் மக்கள் முக்கியமாக போகக்கூடிய தொழில்கள் என்னென்னா?
1: இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலுமே கலந்துருக்குறாங்க. மேக்ஸிமம் வண்டி வச்சு ஓனராக டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுய தொழிலாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட எலிஜிபிள் தகுந்த மாதிரி வேலைக்கு போகிற அளவுக்கு, அவங்கவுங்க நாலேஜ் தகுந்த மாதிரி எல்லாமே போகிற அளவுக்கு எல்லா வேலையுமே கலந்த மாதிரி ஏரியாவும் இங்கே இருக்கும். நீங்கள் கொத்து வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, கார்பன்டர் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை ஒரு அத்தியாவசியத்துக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க. எல்லா மக்களும் கலந்துருப்பாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும்.
0: இங்கே மக்கள் குடிநீருக்காக என்னென்ன பண்ணுறாங்க? இங்கே ஏரி குளங்கள் ஏதாவது இருக்கா?
1: இல்லை, இங்கே மேட்டூர் தண்ணி தான். இது என்னென்னா பஞ்சாயத்துனுங்கனால உங்களுக்கு தண்ணி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓரளவுக்கு நீட்டாக வந்துடும். அது இல்லாத இங்கே எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறனால நீட்டாக காலையிலானா ஒரு 1/2 hour அந்த மாதிரி தண்ணி வர அளவுக்கு தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. குளம் ஒன்று இருக்குது, முத்தநாயகப்பட்டி இது ஏரி ஒன்று இருக்குது, மல்லப்பம்பட்டி ஏரின்னு சொல்லி. ஆனால் அது யாரும் மெயின்டைன் பண்ணாத இருக்கிறனால அது முள்ளுக்காடு அப்படி இப்படின்னு முள்ளு அப்படி தான் இருக்குது.
0: ஓகேண்ணா, இந்த ஊரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் என்னென்னா
1: பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாம் இந்த லோக்கல் ஃபெஸ்டிவல்னா இந்த மாரியம்மன் கோயில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மீதி இந்த கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னு பார்த்தா இங்கே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, ஒரு 2 சர்ச்சு இருக்குது இந்த கிராமத்தோட இதில். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராடாக அந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மக்களும் நிறையா இருப்பாங்க. அது எல்லா மக்களும் கலந்து இருப்பாங்க இங்கே. இந்த கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து அப்படியான ஒரு பிரிவினெல்லாம் இங்கே இருக்காது. இந்த பண்டிகைக்கு இவங்க போவாங்க, இவங்க கிறிஸ்மஸ்க்குனா இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் பார்ப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு விழா மாதிரியே இருக்கும் அந்த பொறுத்த வரைக்கும், இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்த ஊர் பற்றி நிறைய விஷயங்களை எங்கள் கூட இணைஞ்சி பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களே, கண்டிப்பாக இந்த ஊர் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

எஃப்எம் 107.8 ஊரை சுற்றி ஓர் உலா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியில இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இந்த ஊர் பத்தின, அதாவது சோழம்பள்ளம் அப்படிங்கிற இந்த ஊர் பத்தின இன்னும் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா ரெடியா வெயிட்டிங்ல இருக்குங்க. இப்போ நம்மளுடைய ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயுமே இருக்கட்டுமே, ஃபர்ஸ்ட் கிராமமா இருந்திருக்கும். அந்த கிராமத்துல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படை வசதிகள் உருவாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் அடைஞ்சு அந்த கிராமம் வந்துட்டு ஒரு நகரமா மாறும். அந்த நகரமா மாறும்போது அந்த ஊர்ல முக்கியமான அடிப்படை தேவைகள் எல்லாமே வரும். நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ரோடு போடுறதா இருக்கட்டும், இல்ல வாட்டர் பைப் கனெக்ஷன் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல குடிநீர் வசதி நல்ல ஒரு குடிநீர் வசதியா கொண்டு வரதா இருக்கட்டும், வீடுகள் மேம்பாடு ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஊர் எல்லாமே வந்துட்டு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்த ஊர் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா அப்பலாம் வந்துட்டு ஓட குடிசை, ஓட்டு வீடு இந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாருமே வந்துட்டு ஃபேப்ரிக் வீடு, அதாவது அட்டை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அட்டை வீடு, அது மட்டும் இல்லாமல் ஓட்டு வீடு இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெத்த வீடு, இப்போ மெத்த வீடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, அதாவது காங்கிரீட் வீடுகள். அது மாதிரி ஒரு சில காலங்களில் அதனுடைய வரலாறுகள் எல்லாத்தையுமே தாண்டி அதோடைய முன்னேற்றங்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சோழம்பள்ளம் அப்படிங்கிறதும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஊருங்க. இதுக்கு முன்னாடி சோழம்பள்ளம் அப்படிங்கிறது ஒரு கிராமமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ காலங்கள் போக போக நிறைய வசதிகள் கொண்டு வரப்பட்டு இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்குதுங்க. ஸோ இந்த ஊர் பற்றி சொன்னது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பயங்கரமாக என்ஜாயபுளாக இருந்துச்சா, நீங்கள் நல்லா என்டர்டைன் ஆனீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும். அதே மாதிரி அடுத்து என்ன ஊருக்கு போகலாம், அடுத்த வாரம் என்ன ஊரை சுற்றி உலா போகலாம் அப்படிங்கிற பற்றின உங்களோட சஜஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் அடுத்த வாரம் என்ன ஊருக்கு போகலாம், எந்த ஊரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப மண்டே உங்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ண வரேன் வேறொரு புது ஊரை பற்றி சொல்கிறதுக்காக. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பண்ணியர்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: காட்டில் இருக்க எல்லா விலங்குகளுக்கும் பயங்கரமான ஒரு பயம். அதுகிட்ட போகவே மாட்டாங்க, யாருமே அதுகிட்ட பேசவே மாட்டாங்க, அது பாட்டுக்கு எப்பயுமே தனியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சிங்கத்துக்கு யாரும் பெருசாக இல்லை. அதை நினச்சி சிங்கமும் கவலைப்படாது, அது பாட்டுக்கு ஜாலியாக இருந்துச்சு காட்டில். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, எலி ஒன்று காட்டுக்கு புதுசாக வந்துச்சு. அந்த எலி என்ன பண்ணிடுச்சு, சிங்கத்தை பற்றி தெரியாமல் சிங்கத்துக்கிட்ட ஒரு உணவு பொருள் இருந்துச்சு, சரி அதை நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அது கிட்ட போச்சு. அப்புறமேட்டு தூங்கிட்டு இருந்த சிங்கத்து மேலே ஏறி போகிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. உடனே சிங்கம் தூக்கத்திலிருந்து எழுந்து எலிக்கிட்ட பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருச்சு. நீ எப்படி என் மேலே ஏறி போகலாம், அதுவும் என்னோட உணவை நீ எப்படி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு, அதான் இதான் நீ என்னனோ கேட்டு பயங்கரமாக சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா எலி அப்போ கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. சரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு அங்கேருந்து நகரை பார்த்துச்சு. ஆனால் சிங்கமோ விடவே இல்லை.

0: அதுக்கப்புறமேட்டு சிங்கத்துக்கே ஒரு யோசனை வந்துச்சு, இந்த எலி நம்மளை பார்த்து பயப்படவே மாட்டேங்குதே, இவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமல போயிடுவ அப்படின்னு சொல்லி அதை அங்கேருந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காட்டில் சிங்கம் வந்து தனக்கான உணவை தேடி போயிட்டு இருக்கும் போது வேடன் விரிச்ச வலையில் சிக்கிருச்சு. அப்போ உதவி கேட்க யாருமே இல்லை, ஏன்னா சிங்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாரும் இல்லை, யாரும் சிங்கத்துக்கு உதவி செய்யறதுக்கும் வரவே மாட்டாங்க. அதனால அது பாட்டுக்கு அப்படியே இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் அங்கே வந்த எலி வந்து சிங்கத்துக்கு அது கேட்காமலே உதவி பண்ணுச்சு. சிங்கம் வந்து எனக்கு உதவி பண்ணு அப்படின்லாம் கேட்கவே இல்லை, எலி பாட்டுக்கு வந்து சிங்கத்துக்கு உதவி பண்ணுச்சு. அப்புறமேட்டு சிங்கம் வந்து கேட்டுச்சு, நீ ஏன் எனக்கு உதவி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, நமக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது உதவி பண்ணணும், அதுதான் ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிச்சு. ஸோ சிங்கமும் அங்கேருந்து நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி உதவி தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம அவங்களுக்கு செய்யணும், நண்பன் எதிரின்னு அதில் பார்க்கவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: டியன் சாய் விஷ்ணு.
0: சாய் விஷ்ணு, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க?
1: ஜீடா ஸ்கூல்.
0: வெரி குட். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: ஜியா, சர்னிகா, கேஷன், இல்லானி.
0: பாரா, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஸ்கூல்ல கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா? ஓகே, என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க?
1: ஸ்டோன் பேப்பர், கண்ணாடி வளையல்.
0: ஸ்டோன் பேப்பர் சிசர், ஓகே. ஆனா இந்த கண்ணாடி வளையல் எப்படி விளையாடுவீங்க?
1: கை வச்சு.
0: கை வச்சுன்னு கையை வச்சு காட்டுறாரு. சரி ஓகே ஓகே. சரி, இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சூப்பராகவும் ஜாலியாகவும் சாய் விஷ்ணு கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9362622809.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம, அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: மரங்களால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.

0: அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற பச்சை பயிறு, சுண்டல், பச்சை பட்டாணி, இந்த மாதிரி நிறைய பயிர் வகைகள்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம். சில பேர் எல்லாம் சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகும், அப்படின்னா அது நமக்கு தேவையான அளவு நம்ம உடலுக்கு எப்படி ஏற்றுக்குதோ அது தகுந்த மாதிரி நம்ம சாப்பிடலாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அறிவுறுத்துகிற கால்சியம் அண்ட் அயன் மாத்திரை கட்டாயம் எடுக்கணும். அப்புறம் முக்கியமாக ஃபோலிக் ஆசிட், ஈவன் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் ஃபோலேட் மாத்திரை வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். இது வந்து குழந்தைங்களுக்கு குழந்தை உருவாகி அதோட முதுகு தண்டவள பிரச்சனைகள் எதாவது இருந்தால் ஃபோலேட் முன்னாடியே எடுக்கிறதுனால குழந்தையோட முதுகு தண்டவளம் நல்ல ஃபார்ம் ஆகும். ஸோ குழந்தையோட மூல வளர்ச்சியும் நல்ல நிலைமையில் வரும். ஸோ ஃபோலேட் மாத்திரைகள், அயன் மாத்திரைகள், கால்சியம் மாத்திரைகள் கண்டிப்பாக நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நானுமே உங்ககிட்ட சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளோட வளர்ச்சிக்கு அதாவது அன்றாட கொடுக்கக்கூடிய உணவுகளில் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது குழந்தைகளோட உடல் வளர்ச்சிக்கு மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது அந்த டேக்கான முழுமையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய சோர்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ப்ரோட்டீன் எல்லா டிஷ்லையும், அதாவது அவங்க சாப்பிடக்கூடிய மீல் பிளேட் ஆகட்டும், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், நைட்டு டின்னர் ஆகட்டும், இது மூணுலேயுமே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. டெய்லியுமே 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி கேளுங்க. அண்ட் இப்போ 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.
2: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
3: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
2: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சாய் விஷ்ணு கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம சாய் விஷ்ணு கூட பேசிடலாமா? சாய் விஷ்ணு, உங்களுக்கு ஸ்கூல்லயே ஃபேவரட் டீச்சர் யாரு? உங்களுக்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்ல?
3: சுமதி
2: மேம். ஏன், சுமதி மேம் அடிக்க மாட்டாங்களா? ஓஹோ, சரி, ஓகே ஓகே. சரி, உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? பர்பிள் கலர் தான் ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே. சரி, நீங்க எனக்கு சுமதி மேம் சொல்லி கொடுத்த ரைம்ஸ் இல்ல வேற ஏதாச்சும் சொல்றீங்களா?

0: வாவ், வெரி குட். கேட்ட உடனே ரொம்ப சூப்பரா அழகா சொல்லிட்டீங்களே. சரி, அதே மாதிரி சுமதி மேம் திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: ஆதி பகவான் மதற்றே உணர்ந்து கற்காக்க சதர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக.
0: வெரி குட். சரி, உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு யார் வராங்க?
1: மேம்.
0: எந்த மேம்?
1: சுமதி மேம்.
0: சுமதி மேம், சரி, ஓகே ஓகே. சரி, நீங்க டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
1: போயிருக்கேன்.
0: எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: கேரளா.
0: கேரளா, வாவ். சரி, அங்க என்ன நல்லா பாத்தீங்க?
1: ஃபிஷ்.
0: ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்களா, சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே, கன்ஃபியூசன்ல பார்த்தேன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா?
1: ரெண்டு பேர்த்தையும்.
0: ரெண்டு பேருமே பிடிக்குமா? ஓகே ஓகே. சரி, ரெண்டு பேரும் அடிக்கவே மாட்டாங்களா உங்களை எப்பயுமே? வெரி குட். அப்போ சாய் விஷ்ணு வந்து வீட்டில் சேட்டையே பண்ண மாட்டீங்க போல, அதனால தான் இவ்வளோ குட் பாயாக இருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி இன்னும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம சாய் விஷ்ணு கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ மறக்காமல் பாட்டை கேட்டுருங்க. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக

நீங்கள் வந்து எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787707. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: எட்டுல சக்கலக்க குட்டி.
1: அதிகமா இருக்கக்கூடிய டிஷ் சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினி ஊத்தாப்பம். இந்த ரெசிபி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இது வந்து எதுல இருந்து நான் எடுத்தேன் ரெஃபரன்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குட்டி தோசைலாம் நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி அதுலயே இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ஊத்தாப்பம் மாதிரி நான் இன்னைக்கு ரெடி பண்ணி உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப்பு தோசை மாவு, அடுத்ததா ஒரு கப்பு நிறைய கேரட், வெங்காயம், அதுக்கப்புறமா பீட்ரூட், இது மூணுமே துருவி இல்லை கட் பண்ணி ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கணும். அடுத்ததா தோசை ஊத்துறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி அழகா மாற்றணும், அதாவது டேஸ்டாக மாற்றணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இட்லி பொடி இல்லையா பருப்பு பொடி அந்த மாதிரி பொடிகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும்னா, எப்பயும் போல தான் நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லையா, அப்போ ஒரு பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரவுண்டை ஊற்றி கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் நம்ம இந்த கலந்து வச்சுருக்க காய்கறிகளை எடுத்து நடுவில் வச்சு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் உள் சைடில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு வெந்த வாட்டி திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான இந்த மினி ஊத்தாப்பம் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாகவும் பயங்கர சூப்பராகவும் இருக்கும். அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்டுமே இதில் சொல்லவே வேணாம், எல்லா வகையான ஹெல்த் பெனிஃபிட்டுமே இருக்குது. ஸோ ஃபைபருக்கு காய்கறிகள் இருக்குது, விட்டமின்ஸுக்கு காய்கறிகள் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ்க்கு இந்த பேட்டர் அதாவது தோசை இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்டை கொண்ட இந்த ஊத்தாப்பத்தை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் செஞ்சு கொடுங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான அண்ட் ஸ்ட்ரொமக் ஃபில்லிங்கான டிஷ்ஷாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷாக வழக்கம் போல் சாம்பார் அப்படின்னு

கள்ள சட்னி வச்சோன்னு வைங்களேன், பயங்கரமான காம்போவா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமா சொல்லுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி. என் கூட இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

வீட்டுல சக்கலக்க குட்டி. தனலட்சுமி என்னென்ன விஷயங்கள்

0: வந்து நல்லா கான்சென்ட்ரேட்டடாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து நல்லா தெளிவாக கவனிப்பாங்க. அதே வந்து போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க மைண்டு வந்து அப்படியே வேற எங்கேயாவது போயிடும். ஸோ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல மிஸ் ஆகிடும். இதை வந்து மாற்றுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்?
1: மாணவர்கள் பாடங்களை எப்படி சுவாரஸ்யமாக கற்கிறதுக்கு நாம் என்னென்ன முறையை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்க சூழ்நிலை வந்து அந்த பசங்களுக்கு இப்போ கரண்ட்டு ரீசண்ட்டாக என்ன நிகழ்வு நடந்திருக்கோ அதை வச்சு தான் அவங்களுக்கு கொண்டு போகணும். ஒரு சின்ன லோயர் கிளாஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டான்ஸ் ஆடியோ ஒரு பாட்டு பாடியோ இப்போ இருக்க ஒரு சினிமா துறையில் இருக்க ஒருத்தவங்களுடைய ஜோக்குகளையோ அதையோ சொல்லி நம்ம அவங்களுக்கு படத்தை நம்ம தயார் பண்ணலாம். அவங்களுக்கு சுவாரஸ்யமாக அந்த படங்களை கொண்டு போகலாம். இன்னொன்று நிறைய பிக்சர்ஸ் காட்டலாம், அதையும் காட்டலாம். இந்த மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் இப்போ இருக்க மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷத்தில் ஒரு 30 நிமிஷமாவது அவங்க நம்ம அந்த இடத்துல உட்கார வைக்க முடியும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறையா விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம கூட பேசுகிறதுக்காக சாய் விஷ்ணு ரெடியாக இருக்காரு, அவர் கூட பேசிடலாம். அண்ட் கதை சொல்கிறேன்னு சொன்னார், என்ன எதுன்னு கேட்டுடலாம். சாய் விஷ்ணு ஸ்டார்ட், கதை சொல்லுங்கள்.

0: an egg. He become poor again. Moral, never be greedy.
1: வாவ், ரொம்ப சூப்பராக அழகாக கதை சொன்னீங்க சாய் விஷ்ணு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ. ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. பாபாய் மக்களே.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. ஒரு மலைக்கு ஆரோக்கியமான மலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த பேருக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான மலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடிய மலை. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. அமெரிக்காவோட அலபாமா மாநிலத்துல ஹன்ஸ்வில்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மலை தான் மாண்டேசானோ மலை. இந்த மாண்டேசானோ மலை அப்படின்ற பேரு ஸ்பானிஷ் மொழியில ஆரோக்கியமான மலை அப்படின்னு பொருள்படுங்க. ஆனா ஏன் இந்த மலைக்கு இப்படி ஒரு பேர் வந்தது? ஒரு காலத்துல மஞ்சள் காய்ச்சல், மலேரியா, காலரா மாதிரியான தொற்று நோய்கள் பரவலா இருந்ததுங்க. அப்போ டாக்டர் தாமஸ் பர்ன் தன்னோட ரெண்டு சகோதரர்களோட சேர்ந்து இந்த மலையில ஒரு சின்ன குடியிருப்பை உருவாக்குனாரு. அதுக்காக அவங்க தேர்வு செஞ்ச இடம் சாதாரணமானது கிடையாதுங்க. மலையோட குளிர்ந்த காற்றும் மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்பட்ட நீரூற்றுகளும் அந்த இடத்தை தேர்வு செய்ய முக்கிய காரணமாக இருந்தது. அதனால தான் இந்த மலைக்கு மாண்டேசானோ, அதாவது ஆரோக்கிய மலை அப்படின்ற பேர் வந்ததாக சொல்லப்படுது. ஒரு பெயர், ஒரு மலை, அதுக்கு பின்னால ஒரு காலத்தோட நோய்களையும் மனிதர்கள் ஆரோக்கியமான சூழலை தேடிய கதையையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த மலையோட புவியியல் அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். மாண்டேசானோ மலையில உயரமான பகுதி கடல் மட்டத்திலிருந்து 1654 அடி, அதாவது சுமார் 504 மீட்டர்

உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த மலையோட உச்சிப்பகுதி ஒப்பீட்டளவில் தட்டையாக இருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய டென்னசி பள்ளத்தாக்கோட தரைப்பகுதியை விட இந்த மலையோட உச்சி சுமார் 300 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. மலையோட மேற்கு பகுதியில் குடியிருப்பு பகுதி அமைஞ்சிருக்கு. கிழக்கு பகுதியிலையும் மலையோட சரிவுகள்லேயும் மாண்டேசானோ மாநில பூங்கா அமைஞ்சிருக்கு. அதனால் இங்கே மலைப்பகுதியும் குடியிருப்புகளும் இயற்கை பகுதிகளும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்குங்க. மாண்டேசானோ மலையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கணவாய் வழியாக இது ரவுண்ட் ஆஃப் அல்லது பரிட் மலையோட இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது தனியாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னாலும் சுற்றி இருக்கக்கூடிய மலை நிலப்பரப்போடையும் இது தொடர்பு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உச்சிப்பகுதி மற்றும் அதோட சரிவுகள் எப்படி வேறு வேறு பயன்பாடுகளை கொண்டிருக்கு அப்படின்றதுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்ங்க. ஒரு பக்கம் குடியிருப்புகள், மறுபக்கம் மாநில பூங்கா. இதுக்கு நடுவில் பல 100 மீட்டர் உயரத்தில் பறந்து கிடக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. இதுதாங்க மாண்டேசானோட தனித்துவமான நிலப்பரப்பு. மாண்டேசானோ மலையை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு புரியுது. ஒரு இடத்தோட பேர் அப்படின்றது வெறும் பேர் கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கலாம், மனிதர்களோட அனுபவம் இருக்கலாம், ஒரு காலத்தோட தேவைகள் இருக்கலாம். ஆரோக்கிய மலை அப்படின்னு அழைக்கக்கூடிய மாண்டேசானோ இன்னைக்கு ஹன்ஸ்வில்லோட முக்கியமான நிலப்பரப்புகளில் ஒன்றா நிற்கிதுங்க. ஒரு காலத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமான காத்தியும் நீரையும் தேடி வந்த மலை இன்னைக்கு வரலாறையும் இயற்கையையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு. மாண்டேசானோ பேர்லேயே ஒரு கதை கொண்ட மலையாக இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994364

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: பறவை, ஒரு பறவை.
1: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் கடைசியா வந்துட்டு ஏற்காடு போயிருந்தப்போ அங்க அருணாச்சலம் அப்படின்ற ஒரு ஐயாவை சந்திச்சிருந்தேங்க. அவர்கிட்ட அங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பழங்கள் இருந்தது, இந்த பேரிக்கா ஆரஞ்சு எல்லாம். ஸோ அந்த பழங்கள்லாம் இப்ப இருக்கா அப்படின்றதையும், அதே சமயத்துல அங்க தேவையான அத்தியாவசிய வசதிகள் இருக்கா அப்படின்றதையும் கேட்டப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம், நான் அருணாச்சலம். பல மரங்களே இப்போ சில பல மரங்கள் இப்போ இல்லை. உதாரணமாக கமலா ஆரஞ்சு, ஆரஞ்சு போன்ற பல அந்த பழ வகைகள் வந்து எல்லா கிராமத்துலேயும் இருக்கும். எல்லா பேரி இப்போ இல்லை. பேரி வந்து பார்த்திங்கன்னா பேரி மரங்களும் சரியாக வர்றதில்ல, லாபகரமாக இல்லை. பேரி வந்து சரியாக காய்க்கிறதில்ல, லாபகரமாக இல்லை. அதனால் அவங்க வந்து பண்ண முடியல. ஒரு சீசனில் நல்ல விளைவிக்கிறதில்ல, அதுவும் ஒரு காரணம். பயிர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏற்காட்டில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார சரி மருத்துவம் அரசு மருத்துவமனையும் 2 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. அது வந்து போதாது. அது வந்து பார்த்திங்கன்னா 64 கிராமம் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு தான் அவங்க அரசாங்கம் கணக்கு சொல்லுதே தவிர, கிராமங்களின் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாழவந்தியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி அதனுடைய கவரேஜ் ஏரியா இருக்குது. 20 கிலோமீட்டர் வந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏதோ ஓரளவுக்கு இருக்குது. சில இடங்களுக்கு இன்னும் சாலை வசதி இல்லை. அப்போ அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையை வந்து அடிப்படையில் பொது சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கொடுக்கறத அரசாங்கம் வந்து ரீகன்சிடர் பண்ணோம். ஏற்கனவே நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த புதிய அரசாங்கம் வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 108 வாகனங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அந்தந்த ஒவ்வொரு 2-3 கிராமங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கிற மாதிரி நிறுத்தினா நல்லாயிருக்கும்.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்தில் அருணாச்சலம் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வானொலி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. நிகழ்ச்சியோட இந்த பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டு மக்களோட கலை கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன கலை அப்படின்னா கும்மி பாட்டு தாங்க. மஞ்சக்குட்டையை சேர்ந்த செல்லம்மா பாட்டி செல்லம்மா ஏழே லக்குமி ஏழேலோ ஏழே லக்குமி ஏழேலோ அப்படின்னு சொல்லிட்டு அருமையா ஒரு பாடலை நமக்காக பாடி கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த சர்க்கருட உள்ளவிங்க ஏழக்குமி ஏழலாம் இங்க தாண்ட நல்ல மனசு ஏழக்குமி ஏழலாம் அங்கு சந்த நங்க வேட்டி கட்டி ஏழக்குமி ஏழலாம் அங்க சர்க்காருக்க போனாலுங்க ஏழக்குமி ஏழலாம் இங்க குங்குமங்க வேட்டி கட்டி ஏழக்குமி ஏழலாம் நாங்க கோரட்டுக்க போனாலுங்க ஏழக்குமி ஏழலாம் அங்கு சந்த நங்க வேட்டி கட்டி ஏழக்குமி ஏழலாம் அங்க சர்க்காருக்க போனாலுங்க ஏழக்குமி ஏழலாம் இந்த கோரட்டில உள்ளவிங்க ஏழக்குமி ஏழலாம் அங்க குழந்தோ நல்ல மனசுன்னா ஏழக்குமி ஏழலாம் இந்த மாசையில வன்னி மரம் ஏழக்குமி ஏழலாம் நம்ம வமூசு மாராச குளம் ஏழக்குமி ஏழலாம் அங்கு சந்த நங்க வேட்டி கட்டி ஏழக்குமி ஏழலாம் அங்கு சர்க்காருக்க போனாலுங்க ஏழக்குமி ஏழலாம் இந்த சர்க்காருல உள்ளவிங்க ஏழக்குமி ஏழலாம் இங்க தாண்ட நல்ல மனசுன்னா ஏழக்குமி ஏழலாம் இந்த ரசகுளம் பெத்தெடுத்த ஏழக்குமி ஏழலாம் இங்க ரத்தீனம் நம்ப கிளி ஏழக்குமி ஏழலாம் அங்கு சந்த நங்க வேட்டி கட்டி ஏழக்குமி ஏழலாம் அங்க சர்க்காருக்க போனாலுங்க ஏழக்குமி ஏழலாம் இந்த சர்க்காருல உள்ளவிங்க ஏழக்குமி ஏழலாம் இங்க தாண்ட நல்ல மனசுன்னா ஏழக்குமி ஏழலாம் அங்க வாசலுக்கு வனவிங்க ஏழக்குமி ஏழலாம் அங்க வன்னி அறந்தோப்பு குள ஏழக்குமி ஏழலாம் அங்கு சந்த நங்க வேட்டி கட்டி ஏழக்குமி ஏழலாம் அங்க சர்க்காருக்க போனாலுங்க ஏழக்குமி ஏழலாம் இந்த சர்க்காருல உள்ளவிங்க ஏழக்குமி ஏழலாம் இங்க தாண்ட

ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுங்க. எந்த ஒரு மியூசிக்குமே இல்லாமல் அருமையாக அவங்களோட வாய்ஸ் மட்டுமே வச்சு இந்த பாடலை பாடினாங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலை எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்காக. நேரிலே தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும்.

0: சும் காற்று
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வருந்தாங்க. நேர்களே, ஒரு பூவை பார்த்ததுமே அட என்ன அழகான பூ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனா சில பூக்களை கொஞ்சம் நின்று கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட வடிவத்துக்குள்ளேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான பூ தான் ப்ளூ பாய்சன் ஃப்ளவர், நீல பாசிப்பூ அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நீல பாசிப்பூ, பொதுவான பாசிப்பூ அப்படின்ற பேர்களுமே இருக்குங்க. இந்த தாவரத்தை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இதோட பூக்கள் பொதுவா நீலமும் வெள்ளையும் கலந்த நிறத்துல இருக்கும். அதுலயும் பூவோட நடுப்பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய மெல்லிய இலைகள் மாதிரியான அமைப்பு ரொம்பவே தனித்துவமானதா இருக்கும். அந்த இலைகள் நீலம், வெள்ளை, மஞ்சள், பழுப்பு மாதிரியான நிறப்பட்டைகளோட இருக்குங்க. இது ஒரு சாதாரண செடி கிடையாது, இது கொடியா வளரக்கூடிய தாவரம். தன்னோட டென்ட்ரில்கள், அதாவது பற்றி கொள்ளக்கூடிய மெல்லிய கொடிகள் மூலமா சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி கொண்டு மேல வளரக்கூடியது. சரியான சூழல் கிடைச்சா இந்த கொடி 10 மீட்டர் அல்லது அதற்கு மேல கூட வளருமாங்க. இந்த தாவரத்தோட இலைகளுமே சுவாரஸ்யமானது. இது பல பகுதிகளா பிரிஞ்சிருக்க கூடியதுங்க. அதாவது ஒரு கையில 5 விரல்கள் விரிஞ்சிருக்கிறது மாதிரி இலைகளோட பகுதிகள் அமைஞ்சிருக்கும். பூக்களை மாதிரியே இதோட பழமும் நம்ம கவனத்தை ஈர்க்கும். இதோட பழம் முட்டை வடிவத்துல ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். ஒரு பழம் சுமார் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடும். இந்த பழம் உண்ணக்கூடியது அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க. ஆனா இதோட சுவை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில தகவல்கள்ல இதோட சுவை விரும்பத்தக்கதா இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நீலப்பாசிப்பூ தென் அமெரிக்காவை பூர்வீகமா கொண்ட தாவரம். அதுக்கப்புறம் உலகத்தோட வேற சில பகுதிகளுக்கும் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தென் அமெரிக்கால இந்த தாவரம் மருத்துவ பயன்பாடுகளுக்காக அறியப்படுது. அங்க வாழக்கூடிய டோபா மற்றும் மாக்கா மக்களால இந்த தாவரம் மருத்துவ பண்புகளுக்காக பயன்படுத்தப்பட்டதா சில விஷயங்கள் குறிப்பிடுதுங்க. அதாவது ஒரு ஆழமான பூவா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த தாவரம் சில சமூகங்களோட பாரம்பரிய அறிவிலையும் ஒரு இடத்தை பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான பூவுக்கு பாய்சன் ஃப்ளவர் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்றதுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். இந்த தாவரத்தோட பூவோட அமைப்புல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு தனித்துவமான வடிவமைப்பு இருக்கு இல்லையா? அதனாலதான் இதை பார்க்கும்போது இயற்கை ஒரு ஓவியத்தை வரைஞ்சது மாதிரி இருக்கும். ஒரு கொடி, அதுல இருந்து அழகான நீல வெள்ளைப்பூ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு நிறப்பழம், இதுதாங்க நீல பாசிப்பூவோட அழகு. இயற்கையில நம்ம சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு செடியும் ஏதோ ஒரு கதையை சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கு. அதை பார்க்க கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம். இயற்கையை ரசிக்கலாம், தாவரங்களை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருணங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்க வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு தகலக் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. நேர்களே, தகலக் அப்படின்ற மொழியை தகலாகா அப்படின்னுமே குறிப்பிடுறாங்க. இது ஒரு மறைந்து போன குரல் அப்படின்னுமே சொல்லப்படுதுங்க. ஒரு மனிதர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சமூகத்தோட வாழ்க்கையை சொல்லும். ஒரு மொழி அந்த சமூகத்தோட வரலாறு, பண்பாடு, நிலம், நினைவுகள் அப்படின்னு எல்லாத்தையுமே தனக்குள்ள சுமந்துட்டு போகும். ஆனால் ஒரு மொழியை பேச யாருமே இல்லாமல் போனால் என்ன ஆகும்? அந்த மொழியோட சேர்ந்து ஒரு சமூகத்தோட குரலும் மெதுவாக மறைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியின மொழி தான் இந்த தகலக் மொழி. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து பகுதியில் பேசப்பட்ட இந்த மொழி இன்னைக்கு அழிஞ்சு போன மொழியாக குறிப்பிடப்படுதுங்க. இந்த டகலக் மொழி ஆஸ்திரேலியாவோட பழங்குடியின மக்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழி தாங்க. இந்த மொழி பாமானியுங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மொழி குடும்பத்தோட தொடர்புடையது. அதோட கிளைகளில் ஒன்றான பாமன் மொழிகளும் அதோட தொடர்புடைய தாய்பன் மொழிகளும் குறிப்பிடப்படுதுங்க. டகலக் மொழி லத்தீன் எழுத்து முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மொழிக்கான தனித்துவம்

அடையாளமா ஐஎஸ்ஓ 6363 குறியீடு TGZ அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டிருக்குங்க. ஆனால் இந்த மொழியை பற்றின ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்கள் ரொம்பவுமே கம்மியாக இருக்கு. அதனால தான் இது மோசமான சான்றளிக்கப்பட்ட மொழி அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க. ஒரு மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மொழியை பேசிய மக்கள் வாழ்ந்த நிலத்தை புரிஞ்சுக்கணும். தகலக் மக்கள் வாழ்ந்த பகுதி ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து பகுதியில் பறந்து விரிஞ்சிருக்கு. அவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. வடக்குல ஐநாஸ்லி ஆறு பகுதிக்கு பக்கத்துலயும், தெற்குல கிரிகோரி மலைத்தொடர் வரைக்கும், கிழக்குல ஜார்ஜ் டவுன் மற்றும் ஃபோர்ஷேத் பகுதிகள் வரைக்குமே, மேற்குல கராய்டனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் அவங்களோட வாழ்விடம் பறந்திருந்ததா குறிப்பிடப்படுதுங்க. அதாவது டகலக் அப்படின்றது ஒரு வார்த்தைகளோட தொகுப்பு மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்போட ஒரு மக்களோட வாழ்க்கையோட இணைஞ்சிருந்த ஒரு மொழி தாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு மொழியை பேசும்போது அது வெறும் தொடர்புக்கான கருவி அப்படின்னு நினைச்சிடுறோம். ஆனா பழங்குடியின சமூகங்களுக்கு மொழி அப்படின்றது அதை விட மிக பெருசு. நிலத்தை பற்றிய அறிவு, இயற்கையை பற்றிய புரிதல், சமூகத்தோட நினைவுகள், முன்னோர்களோட அனுபவங்கள், இது எல்லாமே தலைமுறையிலிருந்தே தலைமுறைக்கு மொழியோட மூலமாவே கடத்தப்படுதுங்க. டகலக் மொழியை பற்றிய ஆவணங்கள் குறைவாக இருக்கிறது ஒரு மொழியை பாதுகாக்கிறதோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. ஏன் அப்படின்னா, ஒரு மொழி மறையிறது அப்படின்றது சில வார்த்தைகள் மறையிறது மட்டுமில்ல, அந்த மொழியை பேசின மக்களோட தனித்துவமான குரல், அவங்க உலகத்தை பார்க்கக்கூடிய விதம், அவங்களோட வரலாற்றோட ஒரு பகுதி, இது எல்லாமே மறைஞ்சு போகக்கூடிய அபாயம் தாங்க. இன்னைக்கு உலகத்துல பல பழங்குடியின மொழிகள் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களால மட்டும்தான் பேசப்படுது. அதனால அதை ஆவணப்படுத்துறது ரொம்பவுமே முக்கியமான பணியா இருக்கு. ஒரு மொழியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பழைய கதை, ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு உரையாடல், அந்த சமூகத்தோட வரலாற்று சான்றா கூட மாறலாம் இல்லையா? டகலாக் மொழியோட நிலை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நம்ம பேசக்கூடிய மொழியை மட்டும் பாதுகாக்க போறோமா, இல்ல பேசப்படாம போகக்கூடிய மொழிகளோட குரலையும் பாதுகாக்க போறோமா அப்படின்றதுதான். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு உலக புகழ் பெற்ற மியூசிக் ஐகானுடைய லைஃப் ஸ்டோரியை தாங்க சொல்ல போகிறேன். ஒரு சாதாரண கிறிஸ்துமஸ் ட்ரீ ஃபார்முல வளர்ந்து இன்னைக்கு உலகத்தையே தன்னுடைய பாட்டால் கட்டி போட்ட டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்களுடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இவங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு அழகான வாழ்க்கை இருந்தது, அதாவது 1989 டிசம்பரில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியாவில் பிறக்கிறாங்க டெய்லர் அலிசன் ஸ்விஃப்ட். இவங்களோட பாட்டி ஒரு சிங்கர், ஓபரா சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சின்ன வயசுலேயே டெய்லருக்கு இசை மேலே ஒரு பெரிய ஆர்வம் வருது. 10 வயசு ஆகும்போது உள்ளூர் திருவிழாக்கள், போட்டிகள்னு எல்லா இடத்துலையும் பாட ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த குழந்தையாக இருக்கும்போது என்ன ஒரு டேலண்ட் வெளியே தெரிய ஆரம்பிக்குதோ அதுதான் அவங்களுக்கான ஒரு மெயினான ஒரு டேலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ சின்ன வயசில் ஒருத்தங்க டிராயிங் நல்லா வரைகிறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வளர்கிற டைமில் அவங்களுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி 10 வயசு இருக்கும்போது நிறைய இடங்களில் பாட ஆரம்பிக்கிறாங்க. 11 வயசில் அமெரிக்காவோட பாட்டு ஒன்று பெரிய பேஸ்கெட் பால் மேட்ச் ஸ்டேடியத்தில் பாடி அசத்துறாங்க. 12 வயசில் கம்ப்யூட்டர் ரிப்பேர் செய்கிறவங்க கிட்ட

வாசிக்க கற்றுக்கிட்டு சொந்தமாக பாடல்கள் எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய பயணம் வந்து போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் அதாவது அவங்க வளர வளர இந்த இசைக்கும் அவங்களுக்குமான தொடர்பு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் எப்படி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பாடகராக மாறுறாங்க அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற? அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம்.

0: அவர் பேசியிருக்காரா?
1: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
0: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, டைலர் ஸ்விஃப்ட் அவங்களோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு எளிமையான இடத்துல பிறந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ ஃபார்மில் தான் வளர்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உலகத்தையே அவங்களுடைய பாட்டால் கட்டி போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறந்து வளர்கிறாங்க. பாட்டி ஒரு பெரிய சிங்கர், ஸோ அதனால் அவங்களுக்கும் அந்த மியூசிக் மேலே ஒரு பெரிய ஆர்வம். கண்ட்ரி மியூசிக் மேலே இருந்த காதலால் டெய்லரோட குடும்பம் டென்னசி மாகாணத்தில் இருக்கக்கூடிய நாஷ்வில்லி அப்படின்ற நகருக்கு வந்து குடிபெயர்றாங்க. அங்கே இருக்கிற மியூசிக் கம்பெனி கதவுகள் எல்லாமே தட்டி கேசட்டுகளை வந்து கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் நிறைய நிராகரிப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகலை. தன்னுடைய முயற்சியை வந்து விடலை. 16 வயசில் சோனி ATV மியூசிக் பப்ளிக் கம்பெனியோட ஒப்பந்தம் செஞ்ச மிக இளைய பாடலாசிரியராக மாறி சாதனை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த வெற்றி பயணம் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ரொம்ப சின்ன வயசில் இருந்த அந்த மியூசிக் மேலே ஆர்வம் நாள்பட ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு பாடல் ஆசிரியரா, அதே நேரத்தில் ஒரு பாடகராக இவங்களுடைய அந்த பயணம் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஃபேமிலியில் அந்த மியூசிக் மேலே இருந்த ஒரு ஆர்வம், அதை தாண்டி இவங்களுக்கும் இருந்த ஒரு ஆர்வம் தான் ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயமாக இருந்திருக்குங்க. 2006 இவங்களோட ஃபஸ்ட்டு ஆல்பம் வெளியிடுறாங்க. அதாவது 16 வயசில் டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்ற பேரில் முதல் ஆல்பத்தை வெளியிடுறாங்க. அதில் வந்த டிம் அப்படின்ற ஒரு பாட்டு சூப்பர் ஹிட்டாக இருக்குங்க. அமெரிக்கா கண்ட்ரி மியூசிக் உலகத்தில் இவங்க பேர் எல்லார் வாயிலையும் வந்து ஒலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வெளிவந்த ஃபியர்லெஸ் ஆல்பம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. தொடர்ந்து இவங்களோட இந்த இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதாவது பெண்ணாக பல சாதனைகளை பண்ணுறதை தாண்டி உலக புகழ் பெறுறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க, அதுவும் மியூசிக்கில். தொடர்ந்து இவங்களுடைய கதையை சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற பாடகர் அவங்களோட கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒரு பெண் பாடகர், அதாவது டிம் மெக்ராவ் அப்படின்ற ஒரு பாட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஃபியர்லெஸ் அப்படின்ற ஒரு ஆல்பமும் சரி, லவ் ஸ்டோரி யூ பிலாங் வித் மீ இந்த மாதிரியான ஒரு பாடல்

சரி உலக அளவில் மார்க்கெட்டை வந்து பிடிக்குது. இதனால் ரொம்ப இளம் வயசில் கிர்கி அப்படின்ற ஒரு அவார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த அவார்டு ஆல்பம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு பெருமையும் இருக்குது ரொம்ப இளம் வயதில். அதுவும் இளம் வயதெல்லாம் அந்த ஒரு அவார்டு வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2014 இவங்க வெளியிட்ட, அதாவது 1989 அப்படின்ற அந்த ஒரு ஆல்பம் இவங்களோட மியூசிக் கேரியரையே வந்து மாற்றி அமைக்குது. கண்ட்ரி சிங்கராக இருந்தவங்க உலகத்தில் இருக்கிற டாப் பாப் ஸ்டாரில் ஒருவராக உயர்றாங்க. அதாவது நார்மலாக இப்போ அவங்க இருக்கிற அந்த ஊரில் ஃபஸ்ட்டு பிரபலமாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பிரபலமாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பிரபலமாக இருக்கிறாங்க, அதை தாண்டி உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக மாறுறாங்க. அவங்களுடைய கேரியரே மாறுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுவும் அவங்களுடைய பாடல்கள் எல்லா பாட்டுமே சாதாரண வெற்றி அடையலைங்க, மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ அப்போ அவங்களுடைய, அதாவது ஷேக் இட் ஆஃப், பிளாங்க் ஸ்பேஸ் பாடல்கள் பில்லியன் கணக்கான பார்வைகளை கடந்து சாதனை படைக்குது. ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு நாட்டில் ஃபேமஸாக இருக்கிறது தாண்டி உலகம் முழுக்க ஃபேமஸாக ஆக ஆரம்பித்தாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு பெண்ணாக, ஒரு மியூசிக் டைரக்டராக, அவங்க பாடகராக, ஒரு உலக அளவில் ஃபேமஸ் ஆகிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னு பார்த்தா இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே இல்லாமல் பல கஷ்டங்களும் சர்ச்சைகளும் அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நிறைய விமர்சனங்களையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களோட வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787 7107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்களோட வாழ்க்கை கதையை தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கேன். வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே இல்லாமல் பல சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் டெய்லர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின பாடல்களோட உரிமைகள் இவங்க கையை விட்டு போகுது. நினச்சி பாருங்கள், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணி அது நம்மளே உழைச்சி கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு விஷயம், சில சூழ்நிலைகள்னால அதோட உரிமைகள் வந்து கைவிட்டு போணுச்சுன்னா அது நமக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் இவங்களுக்கும் வருது. ஆனால் இவங்க சோர்ந்து போகலை, ரொம்ப தைரியமாக டெய்லர்ஸ் வெர்ஷன் அப்படின்ற பேரில் தன்னுடைய பழைய ஆல்பங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் ரீரெக் செஞ்சு வெளியிட்டு மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மாபெரும் சட்ட போராட்ட புரட்சியை ஏற்படுத்தி அதில் வந்து வெற்றியும் அடைகிறாங்க.

இன்னைக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் வெறும் பாட்டு பாடுறவங்க மட்டும் கிடையாதுங்க, உலகத்தையே தன் பின்னாடி அதாவது அந்த இசையால் ஈர்த்த ஒரு உமன் அப்படின்னு வந்து சொல்லலாம். எத்தனை தடைகள் வந்தாலும் சொந்த உழைப்பால் விடாமுயற்சியால் எப்படி மேலே வரணும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இவங்களோட வாழ்க்கை. அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இவங்களை பற்றி. டெய்லர் ஸ்விஃப்ட் இருக்காங்க இல்லையா, வாழ்க்கையில் அவங்க வந்து அதிகமாக 13 அப்படின்ற எண்ணை பயன்படுத்துவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல். டிசம்பர் 13 பிறக்கிறாங்க. அவங்களோட 13வது வயதில் மியூசிக் கம்பெனியோட ஒப்பந்தமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி பல விருது நிகழ்ச்சிகளில் அவங்களுக்கு 13வது வரிசை இல்லாட்டி 13வது சீட் தான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணம் அது வந்து இருந்திருக்கு. அது அவங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உலக புகழ்பெற்ற டாப் ஸ்டாராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பேக்கிங் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக சாக்லேட் கேக், டாய் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பேக்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இவங்க கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ரசிகர்களுக்கும் இவங்களே கைப்பட சமைச்சு வழங்கிறது ஒரு வழக்கம். அதே மாதிரி ஸ்விஃப்டோட கச்சேரி நகரத்தில் எந்த நகரத்தில் நடந்தாலும் அந்த ஊரோட ஹோட்டல் சுற்றுலா அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் வணிக வளாகம் ஸோ இந்த மாதிரி கோடிக்கணக்கில் லாபம் வந்து ஈட்டுவாங்க. பல பொருளாதார நிபுணர்கள் ஸ்விஃப்டோமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அழைப்பாங்க. ஒரு பாட்டால் ஒரு நாட்டோட எக்கனாமிக்கையே தூக்கி பிடிக்கிற ஒரு விஷயம் இவங்களால் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒருத்தங்களுடைய கதை தான். இவங்களோட வாழ்க்கையில் இவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், எப்படி உலக புகழ்பெற்ற பாடகராக மாறினாங்க அப்படின்ற கதையை நான் வந்து சொன்னேன். அதே மாதிரி இவங்களை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது பூனைகள் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அலாதியான பெரிய பிரியம் வந்து இருக்குது. மெரடித் கிரே, ஒலிவியா பென்சன், பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு செல்ல பூனைகளை வந்து வளர்த்துறாங்க. இன்ஸ்டாகிராமில் இதோட அவங்க போடுற அந்த ஃபோட்டோக்கள்லாம் பல மில்லியன் லைக்ஸ்கள் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய ஆல்பம் வெளியாகிறதுக்கு முன்னாடி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தீவிர ரசிகர்களை தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்து அழைச்சி அந்த ஆல்பத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் முதல்ல அவங்கள கேட்க வைக்கிற ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்களோட 12 வயசில், அதாவது இவங்க வந்து அந்த இசைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய சிறு வயதில் எழுத்து திறமை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்குங்க. அவங்களோட 12 வயசுலேயே 350 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவலை அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அது வந்து வெளியிடப்படலை. அதே மாதிரி இவருடைய பெற்றோருக்கு பிடித்த பாடகரான ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய நினைவாக தான் இவங்களுக்கு வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்னு அந்த டெய்லர் அப்படின்ற பேரோட முன்னாடி வச்சுருக்கிறாங்க. எதிர்காலத்தில் வணிக உலகத்தில் இவங்க நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆண் பெண் பேதமின்றி நடுநிலையான பெயர் உதவணும் அப்படின்றதுக்காக இந்த பெயரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இப்போ அந்த கிட்டார் இவங்க கற்றுக்கிட்டது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பொதுவாக கிட்டார் யார் கற்றுக் கொடுப்பாங்க, இசையாசிரியர் தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த வீட்டுக்கு சிஸ்டம் சரி பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் வந்திருக்கிறார். ஸோ அவர் தான் இவங்களுக்கு வந்து இசையை கற்றுக் கொடுத்துருக்காரு. இவருடைய தாய் வழி பாட்டி மார்ஜோரி பின்லே ஒரு பிரபலமான ஓப்ரா சிங்கர். ஸோ அதனால தான் இவங்களுக்கும் ஒரு பெரிய ஆர்வம் வந்ததுங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கதை நிறைய பெண்களுக்கு, இசை மேலே ஆர்வம் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்களோட கதை பிடிச்சிருக்கும். அப்படி இவங்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.